திரைப்படத்துக்காக வித்யாசகர் இசையில் ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு நாங்க கேட்டு வந்திருக்கோம். மழை தொடர்பான இரண்டு பாடல்களை அப்படியே நாங்க பேக் டு பேக் கேட்டுட்டு வந்திருக்கோம். காலி நேரத்துல இந்த மாதிரி பாடலாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா தான் இருக்குது, ஆனா காலி நேரத்துல மழை பெய்ததா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ரைட், ஓகே, சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலி புலத்தின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி நேரம் அதிகாலை 5 மணிக்கு அடுத்து 44 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. இந்த அழகான காலை பொழுது இன்னும் அழகாக்க உங்களுடைய வாழ்த்துக்களை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். அதே போல உங்கள் அன்பான சிதங்களும் கண்டிப்பா காத்துட்டே இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு பர்த்டே எங்க நம்ம அம்மா இன்னும் விஷ் பண்ணலையா, அப்பா இன்னும் விஷ் பண்ணலையா, எங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் விஷ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்போட நிறைய எக்ஸைட்மெண்டோட ரொம்ப வெயிட் பண்ணி அவளோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல போற அந்த விஷஸ் வந்து இப்படி எஃப்எம்ல கேட்கும் போது அடடடா என்னது, நம்ம வீட்டுல உள்ளவங்க நமக்காக இப்படி ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? சோ அதுக்காக தான் நான் சொல்றேன், தொடர்ச்சி இணைந்திருங்கள். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க, மற்றும் கேஷாயினி மற்றும் ஜிதுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலை சிவமூர்த்தி வந்திருந்தாரு. இன்றைய நாள் நல்ல பல சுபக ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தில் கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகா ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தேவ்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா பேசிட்டு போயிருந்தாங்க. அதே போன்று இனிமையான காலை நேர வணக்கம், நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பூனாகளிலிருந்து வினு வந்திருக்கிறாங்க. சச்சின், அம்முக்குட்டி, சதி, சீலன், சுதா, பாப்பு அம்மா, அம்மா அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அம்மன்புரம்

மணிமோகன் வந்திருக்கிறாரு, ஸ்ரீதேவி, மரளி, சாயினி அனைவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று வணக்கம் இனிய காலை நேர வணக்கம் சிவானி சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு தர்ணைகளில இருந்து தர்ணைகளில் ஓவர் டிவிஷன் சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா, சாஷினி, ஷான், அபி, டுபிதா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு பஸ்மா வந்திருக்கிறாங்க, புதுவெளியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதேவேளை வணக்கங்களோடு புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. அதே போல இனிய காலை நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் விழிநிலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வேறு வழியில் இருந்து சமட் மாவட்டம் நசார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு யோக ராஜா வந்திருக்கிறாரு, வேறப்பட்டிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம் மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வடவழிலிருந்து தியகல முருகேஷ், அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு, சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாரு. அதே போன்று மனைவி ரத்னஸ்ரீ, மகன்மார்களான டில்ஷான், டிலக்ஷன், மகன்மார்களான மதுஷிகா, லக்ஷிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாலா எஸ்டேட் சிவகுமார் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அபி, ஜானு, ரியா மற்றும் சத்யா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. உமாச்சந்திரன் வந்திருக்கிறாரு, இங்கிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலையில இருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வாத்தலை ஐயாக்கண்ணன் வந்திருக்கிறாரு, சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹப்புத்தலையில இருந்து பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆஷா, ஹரிஷ் மற்றும் இஷாக்கா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அடியாந்தோட்டை ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கிலியா பிரான்சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாரு, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112725001 அதே போல 0112771111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் இது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக வருகிறது. ஒரு இனிமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.

உங்களின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மஜ்னு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. நேரம் காலை 6 மணி.

வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு வெளியேறு நிகழ்ச்சியை எழுந்திருக்கும் எழுந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. சிவாஜி திரைப்படத்துக்காக இசைப்புயலின் இசையில் இசைப்புயல் ஏ ரகுமான் மற்றும் சின்மயி மற்றும் உதித் நாராயணன் பாடிய ஒரு இனிமையான பாடல் அப்படியே ஒலித்து ஓய்ந்திருக்கிறது. எந்த நேரம் கேட்டாலும் இந்த பாடல் வந்து அப்படியே ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பாடல். ஏனென்றால் இந்த பாடலுடைய இசையாக இருக்கட்டும், அதே போன்று பாடிய குரலாக இருக்கட்டும், என்றுமே நாங்க எப்போதும் அப்படியே ரசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் கூட இருக்குது. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-275-3 அதே போல 0312-275-3 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மெஃபம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் விலையாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு தர்ணிகளிலிருந்து கலைவாணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சஞ்சீவன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. தர்ணிகளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு தாயார் நாளைய தினம் 38வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா தர்மா, அக்காவான நிரூஷா, மதுஷாலினி, ஸ்ரீமதி, தங்கையான ஸ்ரீதேவி மற்றும் சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் வசந்தம் மெஃபம் சார்பாக சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாதமுனையிலிருந்து மஹரூப் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருந்தாங்க. மாத்தலையிலிருந்து சினாஸ் வந்திருந்தாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. எடியந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. மருமகள் ரம்சி குடும்பத்திற்காகவும், ஜெகன் குடும்பத்திற்காகவும், சங்கீதா குடும்பத்திற்காகவும், அருள் செல்வி குடும்பத்திற்காகவும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. அதே போல ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கலியா, கங்கையவதை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கவிஷ்கா, லோக்ஷனா, தனு ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு லோகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. கிரியத்தன்னு கூழ்போன் குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றும் அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்புகிட்டு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துகள் என்று பகிர்ந்து கொண்டு கஜன் வந்திருக்கிறாங்க. பஸ்தரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். ஹாய் சிவானிமா, அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு. அதே போன்று நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டு திஸ் மகாராம கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. அதே போன்று உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளினாலிருந்து லலிதன் வந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு ஷக்கிலா சந்திரசிங்களும் செங்கடிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மீப்படி கந்தையிலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு தேமுதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. வேறப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக யோக ராஜா வந்திருக்கிறாரு. அதே போல வாரிய போலிலிருந்து நீலமேகம் தேவி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கின்யா மஃபூக் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்கிறாரு. இதேவேளை பண்டாரவளிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு வினோலதா, கிஷாந்தன், ரோஷன் மற்றும் சபினாஸ் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பின் வழியும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க.

ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:57 முதல் 7:27 மணி வரை, ராகு காலம் காலை 10:27 மணி முதல் 11:57 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 2:57 மணி முதல் 4:27 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வரவு, ரிஷபம் தனம், மிதுனம் உதவி, கடகம் பாராட்டு, சிம்மம் நன்மை, கன்னி புகழ், துலாம் உயர்வு, விருச்சிகம் பெருமை, தனுசு கோபம், மகரம் பரிசு, கும்பம் ஆக்கம், மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வரவு, ரிஷபம் தனம், மிதுனம் உதவி, கடகம் பாராட்டு, சிம்மம் நன்மை, கன்னி புகழ், துலாம் உயர்வு, விருச்சிகம்

நேர்கிணைய திரைப்படத்துக்காக இடம்பெற்ற இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 23 நிமிடமாகும். இந்த வேளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று ரத்னபுரியிலிருந்து விமலாதேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஹாய் சிவாணி அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். மது வந்திருக்கிறாங்க, கரவலைப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு கணவர் ஜெகன் மகன் அஸ்வின் யஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு குறிஞ்சா கிடந்த அசூர்தீன் வந்திருக்கிறாங்க, நூர்ஜகான் அன்வர், ரிகாஸ் ரியானா குட்டி மற்றும் ரீனா குட்டி ஜாரி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு காளிதாஸ் வந்திருக்கிறாங்க, தற்போது அங்குடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க, அதே போல செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், அம்மா செல்வி, கணவன் கமல் கிருஷ்ணன் மற்றும் மகன் மிதுன், மிதுன் சாய், அண்ணா கஜன், தங்கை தர்ஷிகா, மாமா கண்ணையா, அத்தை யோகம், மச்சான் கருணாகரன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பு கேட்டு கேரளினாலிருந்து சனுஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம், கதிரவன் ஒளியோடு வான் உயர்ந்த மரமெல்லாம் வான் மறைந்து துளிர்த்து நிற்ப, வசந்தம் வந்தது வண்ண கதிரவன் ஒளியோடு, அதே போல வசந்தம் எஃப்எம் காலையிலேயே வந்தது, நீதிபதியாய் வசந்தம் எஃப்எம் நிற்க, பிணை கைதியாய் நான் இன்று, மதுவாய்ச்சலிருந்து ரொஷான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அருமையான கவிதை, ரொம்ப நன்றி ரொஷான். அதே போன்று இனிய காலை நேர வணக்கம் உறவுகளை, இந்தான தோட்டம் மீனவிடையில இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மனைவி கௌதமி

மனைவி கௌதமி, மகன் சந்தீபன் மற்றும் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தர்ஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

படித்துக் கொண்டிருக்கும் பாடலை தந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்திருந்த அத்தனை அன்பு சின்னங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்த மெஃபமின் சுயாதீன செய்தி பாறையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயில சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஸ்ரீவாணி. நன்றி சொல்லுங்களே.

வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்ள முடியும். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடைவில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பல்வேறு முக்கியமான செய்திகள், போதைப் பொருள் மற்றும் டெங்கு மற்றும் விபத்துக்கள் குறித்த செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க சகல அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதான வேண்டுகோளை ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் பொழுதுதான் இந்த விடயம் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாட்டின் பல பாகங்களில் இந்த போதைப் பொருளோடு தொடர்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகளையும் பதில்கள் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். அதுபோல கொழும்பு மாவட்ட செயலகங்களில் வங்கி அட்டையை பயன்படுத்தி கொடுப்பனவு செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டிருப்பதான ஒரு விடயத்தினை நாங்கள் பதிரி வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதான தகவலையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் பேசியிருக்கின்றோம். மற்றொரு பிரதான விவகாரத்திற்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான தலைப்பு வழங்கியிருக்கிறது. அரசு பணியில் இருந்தவாறு தேர்தலில் போட்டி அர்ச்சுனாவுக்கு எதிரான மனு மீதான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்நினோவினுடைய தாக்கம் இலங்கையை எந்த அளவில் பாதிக்கப்பட போகிறது, நாட்டுக்குள் அதனுடைய தாக்கம் ஆரம்பித்து விட்டதா என்பதனை மையப்படுத்தியதாக வறட்சி வெள்ளம் ஏற்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். வானிலை அதிகாரிகள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். எனவே எவ்வகையான தாக்கங்கள் இருக்கிறது என்பது குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மடு திருத்தலத்தினுடைய ஆடி திருவிழா நடைபெற்றிருக்கிறது. லட்சக்கணக்கானோர் பங்கேற்றிருப்பதான தகவலையும் அந்த பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் எதிர்வரும் சனிக்கிழமை நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்பதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே எந்தெந்த பிரதேசங்களில் இந்த நீர்வெட்டு அமலுக்கு வரப்போகிறது என்ற விடயங்கள் குறித்தும் நாங்கள் உங்களுடன் பேசியிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் நீர் கட்டணம் உயராது என்பதான ஒரு விடயமும் அதனோடு இணைந்த செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக உங்களோடு பேசியிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான் இன்னும் பல்வேறு செய்திகள் பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. எனவே சலையினுடைய விடயம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அழுத்தம் பிரிவிக்க முடியாது என்பதான விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உதய கவர்மெண்ட் வில இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தெரிவித்திருப்பதை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். ஜனாதிபதியை மையப்படுத்தியதான செய்திக்கு முதலில் நாங்கள் முக்கியத்துவம் வழங்கலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது. போதைப் பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிக்க சகல அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதாக தலைப்பிட்டிருப்பதை காணலாம். காலை முரசு பத்திரிகையிலும் அது குறித்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இணைய பத்திரிகையுடைய உட்பக்கங்களில் இந்த செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதில் தொடர்புடைய அனைத்து அரசு நிறுவனங்களும் தேசிய திட்டத்திற்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருக்கிறார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை 3 பீடங்களில் மகாசங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் நேற்று 2ஆம் தேதி முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய பொழுதுதான் இந்த விடயங்கள் குறித்து அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டிருப்பதான தகவல்களையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். போதைப்பொருள் அச்சுறுத்தல் இல்லாதொழிக்க அனைத்து அரசு நிறுவனங்களும் செயற்பட வேண்டும் என்பதாக இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை இல்லாதொழிப்பதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கு அமைய நிறுவன மட்டத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள், இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற பணிகள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அந்த நிறுவன மட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பாக அறிக்கை ஒன்றை அடுத்த கூட்டத்தில் சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி இங்கு அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை ஜனாதிபதி நேற்றைய தினம் இந்த கூட்டத்தின் பொழுது பேசியிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுள்ளோரில் சுமார் 70% போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பது இங்கு வெளிப்படுத்தப்பட்டதுடன் கடும் பிரச்சனையாக மாறியிருக்கிற சிறைச்சாலை நெரிசலை குறைப்பதில் அவர்கள் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கிடையில் போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கேட்டறிந்ததுடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வெளிப்பூட்டும் வேலை திட்டங்கள் உள்ளிட்ட 225 திட்டங்கள் தற்போது பாடசாலை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உபவேந்தர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி மாணவர்களுக்கு இடையே குழுக்களை உருவாக்கி
விழிப்புணர்வு வழங்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பாடசாலை முறைமையும் போதைப்பொருள் பரவல் தொடர்பாக நாடளவிய ரீதியில் ஆய்வொன்றை மேற்கொள்வதிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் பாடசாலை முறைமையினுள் போதைப்பொருள் அபாயத்தை ஒழிக்கும் திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக கல்வி அமைச்சின் முன்னெடுப்பில் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களிடம் பிரதிநிதிகளை கொண்ட குழு ஒன்றை நியமித்து பொதுவான திட்டம் ஒன்றின் கீழ் செயற்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன் பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார். தனியார் மற்றும் சர்வதேச பாடசாலைகளுடைய உரிமையாளர்கள் போதைப்பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்துடன் இணைந்து கொள்வதற்கான விசேட ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கும் இதன் பொழுது இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கையிருப்புகளை விரைவாக அளிப்பது தொடர்பாக புதிய சட்டங்களை உருவாக்குவதன் முன்னேற்றம் குறித்து இங்கு மேலாய்வு செய்யப்பட்டதுடன் வழக்குகளுக்கு தொடர்பான பொருட்கள் முகாமைத்துவத்திற்காக தன்னியக்க கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்துவது மற்றும் விசாரணைகளில் ஏற்பட்டிருக்கின்ற தாமதங்களை தவிர்ப்பதற்கு சட்டத்துறை மற்றும் விஞ்ஞானத்துறையின் நிபுணத்துவ ஆதரவை பெற்று ஆய்வுக்கூட வசதிகளை பரவலாக்கம் செய்வது குறித்தும் இதன் பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்படுகின்ற இந்த போதைப் பொருட்கள் மற்றும் அவை வழக்கு பொருட்களாக வைத்திருக்கப்படும் இடங்கள் தொடர்பாக முறையான அறிக்கை ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற இருக்கிற கையிருப்புகள், பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்றிருக்கின்ற கையிருப்புகள் மற்றும் வழக்கு பொருட்களாக காணப்படுகின்ற கையிருப்புகள் தொடர்பாக அறிக்கை ஒன்றை பேணுவதில் முக்கியத்துவத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே போதைப் பொருளுக்கு அடிமையானோரை புனர்வாழ்வளிப்பதற்கான சட்டம் மூலம் இறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் அது விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. பெற்றோர்கள் தமது பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு தள்ளப்பட்டுள்ளார்களா என்பதை தனிப்பட்ட முறையில் பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய போதைப்பொருள் பரிசோதனை தொகுதிகளை மருந்தகங்கள் மூலம் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் சந்தைக்கு அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன் பொழுது விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் நவீன வசதிகளை அறிமுகப்படுத்தல், பகுப்பாய்வு திணைக்களத்தின் பணிகளை வினைத்திறன் மிக்கதாக செய்தல் மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்ப வழிமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான சட்டங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே தற்பொழுது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற மற்றொரு பிரதானமான சவாலாக இது காணப்படுகின்ற நிலையில்தான் இந்த சந்திப்பும் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் இவ்வகையான இந்த போதைப்பொருளோடு தொடர்பட்ட கைதுகள் இடம்பெற்றிருப்பதான செய்திகளையும் நாங்கள் பத்திரிகையுடைய பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது குறித்தும் நாங்கள் இப்பொழுது பிரதானமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்திலும் அது தொடர்பான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையிலும் அது தொடர்பான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 5 கிலோ போதைப் பொருளுடன் மட்டக்குழியில் ஒருவர் கைது, பணம் தொலைபேசிகளும் மீட்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கொழும்பு மட்டக்குழி பகுதியில் 5 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒரு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பு மட்டக்குழி பர்க்யூசன் வீதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் பொழுது இவ்வகையான ஒரு கைது இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளியாக இருக்கின்றன. இதன் பொழுது சந்தேக நபரிடமிருந்து 5 கிலோ மற்றும் 140 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 50,000 ரூபாய் பணம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 2 கையடக்க தொலைபேசிகள் என்பனவும் போலீசாரால் இதன் பொழுது மீட்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மேலதிக விசாரணைகளை இந்த போலீசார் மட்டக்குழி போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் இது தொடர்பாக தற்பொழுது அதிகப்படியான கவனம் செலுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அதுபோல மொரட்டுவையில் விசேட சுட்டி வளைப்பு, ஹெரோயினுடன் பெண் ஒருவர் கைது, 25,61,000 ரூபாய் பணம் பறிமுதல் என்பதாக காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எனவே மொரட்டுவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரான்சிஸ்கோ பகுதியில் வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வலானை மத்திய ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்பொழுது 107 கிராம் 48 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பிரான்சிஸ்கோ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண்ணை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அத்துடன் அவரிடமிருந்து போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 25,61,100 ரூபாய் ரொக்கப்பணமும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் பணம் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மொரட்டுவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்
போலீஸ் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது என்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. திருக்கோவில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதான வியாபாரிக்கு 14 நாள் விளக்கு மறியல் என்பதான ஒரு செய்தியையும் காலை முரசு பத்திரிகை பிரசுரித்திருப்பதை காணலாம். திருக்கோவில் பிரதேசத்தில் 7 கிராம் 199 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட 40 வயதுடைய போதைப் பொருள் வியாபாரியை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு அக்கறை பற்று நீதவான் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருக்கின்றார். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை திருக்கோவில் காயத்ரி கிராமத்தில் உள்ள இந்த வியாபாரியின் வீட்டை போலீசார் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதன் பொழுது அங்கு போதை

செய்தியும் சுட்டிக்காட்டுகிறது. 935,000 மாத்திரைகளுடன் ஈபான் கடல் பகுதியில் ஒருவர் கைது என்பதாக ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு கைது நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்படையினர் கட்பட்டி ஈபான் தீவு கடல் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் பொழுது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 935,000 மருந்து மாத்திரைகளுடன் டிங்கு படங்கு ஒன்றை கைப்பற்றியமையுடன் சந்தக நபர் ஒருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். வடமேற்கு கடற்படை கட்டளையகத்தை சேர்ந்த இலங்கை கடற்படை கப்பலான விஜயவால் கட்பட்டி ஈபான் தீவு கடற்பகுதியில் ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான ஒரு டிங்கி படகை ஆய்வு செய்த பொழுது இந்த வகையில் கொண்டு செல்லப்பட்ட மருந்து மாத்திரைகள் கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்பட்டி குரக்கன் சேனையைச் சேர்ந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். குறித்த சந்தேக நபர் டிங்கி படகு மற்றும் மருந்து மாத்திரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களாக அமைந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வகையான சம்பவங்களுக்கு எதிர்காலத்தில் கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக பேசியிருக்கின்ற குறிப்பாக கொழும்பு மாவட்ட பிரதேச செயலகங்களில் வங்கி அட்டைகள் மூலம் கொடுப்பனவு வசதி என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதமருடைய பங்கேற்புடன் இந்த நிகழ்வு நடைபெற்றிருப்பதாகவே செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. புகைப்படத்துடன் கூட செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களிலும் வங்கி அட்டைகள் மூலம் பொதுமக்கள் கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வசதி திம்பிரிகசியாய பிரதேச செயலகத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது பதிவாளர் பிரிவு மற்றும் வாகன வருமான வரி அனுமதி பெற்ற பிரிவுகளுக்கான POS இயந்திரங்களை பிரதமர் உத்தியோகபூர்வமாக இயக்கி வைத்திருக்கிறார். அத்துடன் இந்த புதிய முறைமையை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் வாகன அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படும் நடைமுறையையும் பிரதமர் அடையாள ரீதியாக பார்வையிட்டிருக்கிறார். இலங்கை வங்கியிலிருந்தும் நிதி மற்றும் தொழில்நுட்ப அனுசரணையுடன் கொழும்பு மாவட்ட செயலகத்தின் வழிகாட்டலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற 13 பிரதேச செயலக அலுவலகங்களும் இந்த திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளமையுடன் பணமாக செலுத்தும் முறைமைக்கு மாற்றாக பாதுகாப்பான அட்டை வழியிலான கொடுப்பனவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகளாவிய டிஜிட்டல் மாற்றத்திற்கு ஏற்ப இலங்கையினுடைய பொதுத்துறையை நவீனமயமாக்குவது அரசாங்கத்தினுடைய முதன்மை முன்னுரிமையாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரி இதன் பொழுது தெரிவித்திருக்கிறார். இந்த அமைப்பின் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சேவைகளை மிகவும் திறமையாகவும் விரைவாகவும் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் இதன் மூலம் மோசடி அபாயங்கள் குறைவடைவதுடன் வருமான சேகரிப்பில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்தப்படும் என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அரசாங்கத்தினுடைய மற்றொரு பிரதானமான செயற்பாடு குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். வரி சக்தி 2026 தேசிய வரி வாரம் July 6 ஆரம்பமாகிறது. ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய வரி வாரத்தை முன்னிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் வரி சக்தி 2026 விசேட வேலை திட்டம் எதிர்வரும் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்திருக்கிறது. இந்த விசேட வேலை திட்டம் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை தொடரும் என ஜனாதிபதி செயலகத்தின் வருமான நிர்வாகம் மற்றும் நவீனமயமாக்கல் பிரிவினுடைய பணிப்பாளர் அசித் முனசிங்க தெரிவித்திருக்கிறார். நாட்டின் வரி முறைமை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் வரி கொள்கைகளுக்கு இணங்கி நடப்பதை ஊக்குவிப்பதையுமே இந்த வேலை திட்டம் நோக்காக கொண்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் காரணமாக குறிப்பாக பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி விகிதங்கள் தற்போது உயர்மட்டத்தில் காணப்படுகின்றன என அசித் முனசிங்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த வரி வாரம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டப்பட்டு வரி வசூலிப்பில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதல் பக்கத்திலும் ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஜூனில் பணவீக்கம் 6.8% உயர்வு என்பதாக அதற்கு முதற் பக்கத்தில் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவான மோதல்களை அடுத்து உள்நாட்டு பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் கட்டணங்களில் ஏற்பட்ட அதிகரிப்பால் கடந்த மே மாதம் 5.5% பதிவான பணவீக்கம் ஜூன் மாதம் 6.8% உயர்வடைந்திருக்கிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.

முன்னதாக கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டினை அடிப்படையாக கொண்ட கணிப்பீட்டின் பிரகாரம் கடந்த மே மாதம் 9% உணவு பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 3.6% மே மாதம் 7.8% பதிவான உணவல்லா பணவீக்கம் ஜூனில் 8.4% உயர்வடைந்தமை இந்த பணவீக்க அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. அதேவேளை கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மாதாந்த அடிப்படையில் நோக்குகையில் ஜூன் மாதம் 6.8% அதிகரிப்பொன்றை பதிவு செய்திருக்கிறது. அத்தோடு கடந்த மே மாதம் 3.9% காணப்பட்ட மைய பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 4.0% சிறிதளவு அதிகரித்திருக்கிறது. அண்மைய காலப்பகுதியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்த மோதல்களின் விளைவாக உருவான நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அவை உலகளாவிய உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கங்கள் என்பவற்றின் விளைவாக இந்த நிச்சயமற்ற பணவீக்க நிலைமை தொடர்பாகவும் மத்திய வங்கியை சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய கருத்தை மேற்கோள் காட்டியும் ஒரு செய்தி இன்றைய தினம் நாங்கள் காலை முரசு பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாடு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் அபாயம் தடுப்பதற்காகவே புதிய சட்ட மூலங்கள் என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். நாட்டினுடைய பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நாட்டை கருப்பு பட்டியலில் சேர்க்கின்ற அபாயத்தை தடுத்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டே புதிய திருத்த சட்ட மூலங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க நிதி பற்றிய குழு நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடிய பொழுது நிதி அமைச்சர் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினுடைய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பொழுது கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் மேற்கண்டவாறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதே சந்தர்ப்பத்தில் பொருளாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு பல விசார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொருளாதாரத்துக்கு நேரடியாக செல்வாக்கு செலுத்தும் துறைகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மாறிவரும் உலக நடப்புக்கு அமைய நிதி சார்ந்த சட்டங்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. குறிப்பாக இலத்திரடியல் முறைமை ஊடான திருட்டுக்கள் மற்றும் தாக்குதல்கள் உலகளாவிய மட்டத்தில் தீவிரமடைந்து வருகின்றன. இத்தகைய நவீன சவால்களை வெற்றி கொள்வதற்கு புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். நாட்டினுடைய பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நாட்டை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் அபாயத்தை தடுத்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டே பணம் தூய்தாக்கல் தடை சட்டம் மூலம் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் சட்டம் மூலம் பயங்கரவாத நிதியளிப்பை ஒடுக்குதல் மீதான சமவாய சட்டம் மூலம் என்பன கொண்டுவரப்பட்டிருக்கின்ற விடயத்தினை நேற்றைய தினம் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தவறான நிதி பரிமாற்றங்களினால் நாடு கருப்பு பட்டியலில் உள்வாங்கப்பட்டால் அது பொருளாதாரத்துக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே எதிர்கால சவால்களை வெற்றி கொள்வதற்காகவே இவ்வாறான திருத்த சட்ட மூலங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்தும் பேசலாம் இந்த விளம்பரடை வழியின் பின்னர்.

0: விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்திப்பாளர் நின்று கொண்டோம். பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோம். மத்திய வங்கி ஆளுநருடைய கருத்து தொடர்பாக இறுதியாக அவதானம் செலுத்தியிருந்தோம். இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் எதிர்கட்சிகள் ஊடக சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றன. பல்வேறு முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் காலிமுரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மக்களுக்கு பொய் மூடை, விவசாயிகளுக்கு அவமதிப்பு, அனுர அரசை கிழித்தெறிந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அனுர அரசு ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பாரிய பொய்களை கூறி ஏமாற்றியிருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா குற்றம் சாட்டியிருக்கிறார். எத்துல்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவரால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மீண்டும் ஒருமுறை பஸ் கட்டணங்களை உயர்த்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் கடுமையான வாழ்க்கை செலவு பிரச்சினைக்கு முகம் கொடுக்க நேரிட்டிருக்கிறது. இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கப்பலிலிருந்து இறக்கப்படும் விலையிலேயே மக்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்றும், அமைச்சர்களின் எரிபொருள் தரகு பணம் ஒழிக்கப்படும் என்றும், மின்சார கட்டணம் மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்படும் என்றும் பிரசாரம் செய்திருந்தது. ஆனால் இன்று எரிபொருள் விலை சுமார் 40% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் எரிபொருள் விலையை மிக குறைந்த தொகையினாலும் அரசு குறைத்திருந்த போதிலும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது விலையை உயர்த்தும் அரசு உலக சந்தையில் விலை குறையும் பொழுது அதன் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் இதில் பேசியிருக்கின்றார். மத்திய கிழக்கு போருக்கு முன்னர் 1 லிட்டர் ஒட்டோ டீசல் 281 ரூபாயாக இருந்ததுடன் போரை காரணம் காட்டி அது 380 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. உலக நாடுகள் போர் முடிவடைந்ததும் டீசல் விலையை குறைத்த பொழுதிலும் எமது அரசு அதனை குறைக்கவில்லை. அதேபோல 293 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 92 ரக பெட்ரோல் தற்போது 414 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. மக்களுக்கு வாழ முடியாத எரிபொருள் விலைச்சூத்திரத்தையே அரசு உருவாக்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் அவரால் இதன் பொழுது முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் மொட்டு கட்சியும் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியிருக்கிறது. திரை சேரி நிரம்பி வழிகின்ற லட்சணம் இதுதானா? ஏழைகள் முதல் பணக்காரன் வரை தவிக்கும் நாடு, சம்பள உயர்வை வழங்குமாறு அரசுக்கு மொட்டு கட்சி அழுத்தம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் அரசு ஊழியர்கள், ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி நடுத்தர வர்க்கத்தினரும் அதிக வருமானம் ஈட்டும் பிரிவினரும் கூட இன்று பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்திருக்கிறார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதுதான் இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 2 வருடங்கள் நிறைவடைகின்ற நிலையில் அரசு ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கு ஒரு தேவதை கதைகள் அடங்கிய புத்தகத்தை வழங்கியிருந்தது. அந்த புத்தகத்தில் வளமான நாடு, அழகான வாழ்க்கை போன்ற மிக அழகான கனவுகள் இருந்தன. அத்தகைய பொன்னான நாட்டில் விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் என அனைவரும் உயரிய நிலையை அடைந்து நாடு பெரும் அபிவிருத்தியை காணும் என்று கூறப்பட்டது. துரதிருஷ்டவசமாக இன்று அரசு ஊழியர்கள் தங்களுடைய வாழ்வாரத்துக்காக 20 கிலோ அரிசியை கடனாக பெற வேண்டிய நிலையை அரசு உருவாக்கியிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை வழங்கி அவர்களுடைய சேவையை அரசு செருமைப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் நேற்றைய தினம் இதன் பொழுது கருத்துக்களை தெரிவித்திருந்ததை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய போராட்டம், வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கை என்பதாக முதற் பக்கத்தில் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி வீதிகளில் ஒன்று கூடும் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். அனுர் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலும் இவ்வகையான போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அரசை அபாண்டமாக தாக்காதீர்கள், மனிதாபிமானத்தோடு அணுகுங்கள், எதிர்கட்சிகளிடம் முன்னாள் அமைச்சர் வாசுதேவ வேண்டுகோள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சுயநல நோக்கோடு அரசின் மீது அபாண்டமான தாக்குதல்களை நடத்துவதை விடுத்து அரசு இன்று எதிர்நோக்குகின்ற இக்கட்டான சூழ்நிலையை ஓரளவு மனிதாபிமானத்துடனும் அனுதாபத்துடனும் அணுகி பேச வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போதைய அரசு சர்வதேச நிதி நெருக்கடிகள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் நுகர்வோர் நலன் சார்ந்த கொள்கைகள் காரணமாக பாரிய சவால்களை எதிர்நோக்கியிருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கின்ற பொழுதே அந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் காரணமாக அரசு ஒருபுறம் கடுமையாக நெருக்கடி தோற்கடிக்க உள்ளாகி இருக்கிறது என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி தினக்குரல் பத்திரிகையும் ஒரு செய்தியை பிரசுரித்திருக்கிறது. கடந்த அரசு போட்ட IMF முடிச்சுக்குள் சிக்குண்டது இந்த அரசு, வாசுதேவ நாணயக்கார கருத்து என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அரசு எதிர்பாராத வேறு சில சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக அரசுக்கு வரவு செலவு திட்டத்தில் மேலதிகமாக 500 பில்லியன் ரூபாவை செலவினமாக சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய டெங்கு தொற்று நோய் பரவலும் அரசுக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. இவ்வாறான தொடர் சவால்களுக்கு மத்தியிலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலைகளை ஓரளவுக்கு நியாயமான மட்டத்தில் பேணுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
1: මේ විදිහට එකකට පසු එකක් ආණ්ඩුවට මුණ දෙන්න වෙලා තියෙනවා බරපතල අභියෝගයන්. අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය මිල යම් සාධාරණ මට්ටමක අද තබාගෙන තියෙනවා.
0: எனினும் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் குறித்து அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை. நுகர்வோருக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை உற்பத்தியாளர்களுக்கு வழங்க தவறியமைக்காக அரசு மீது நியாயமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் வாசுதேவ நாணயக்காரன் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தின பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரிபதியுடைய முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உயர்தர நடுத்தர வருமானம் பெறும் நாடாக இலங்கையை பிரகடனம். உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக இலங்கை பிரகடனம். உலக வங்கி அறிவிப்பு இலங்கையினுடைய கதை மீட்சிக்கான முன்னுதாரணமாகும் என்றும் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டுவதை நாங்கள் காணலாம். தீவிர பொருளாதார நெருக்கடியினுடைய விளைவாக பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்திருந்த இலங்கை தற்போது மீண்டும் உயர் நடுத்தர வருமானம் பெறும் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டு உருவான முன்னெதிர்வு கூறப்படாத தீவிர பொருளாதார நெருக்கடியை அடுத்து நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சியடைந்தது. இருப்பினும் அந்த நெருக்கடி ஏற்பட்டு 3 ஆண்டுகளின் பின்னர் தற்போது நாட்டினுடைய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க அளவு மீட்சியை பதிவு செய்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்காற்றிய உற்பத்தி மற்றும் தொழில்துறைகளின் மேம்பாடே இந்த மீட்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கையினுடைய கதை மீட்சிக்கான ஒரு முன்னுதாரணமாகும். 2022 ஆண்டு தீவிரமடைந்திருந்த மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை நாட்டை நிலைகொடைய செய்திருக்கிறது. 3 ஆண்டுகளின் பின்னர் தொழில்துறைகளுடைய மேலெழுச்சி, நிதியியல் மற்றும் சுற்றுலா சேவை மேம்பாடு என்பவற்றின் காரணமாக 2025 மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்ற விடயமும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே குறைந்த நடுத்தர வருமான பொருளாதாரம் என்ற வகைப்படுத்தலில் இருந்த இலங்கை தற்போது அந்த எல்லையை மிக குறுகிய மட்டத்திலேயே கலந்திருக்கின்ற போதிலும் அதனை உயர் நடுத்தர வருமான பொருளாதார என மீள்வகைப்படுத்தப்பட்டிருப்பதானது இலங்கையினுடைய மீளெழுச்சியினுடைய ஒரு அடையாளமாகும் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலக வங்கியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. கனேடிய உயர் ஸ்தானிகரும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் வீரகேசரிபதியுடைய 3 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கை மக்களின் மீண்டெழும் திறன் எனக்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கனேடிய வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் மெஹோகனி பால்ரூம் மண்டபத்தில் நேற்று முன்தினம் 1ஆம் தேதி நடைபெற்ற கனேடிய கூட்டமைப்பினுடைய 159வது ஆண்டு நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்நிகழ்வில் இலங்கை கனேடிய வர்த்தக சம்மேளனத்தினுடைய அதிகாரிகள், இலங்கைக்கான உயர் ஸ்தானிகர்கள், தொழில் வல்லுநர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கனேடிய உயர் ஸ்தானிகர் அங்கு உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். கனடாவை வரையறுக்கும் பன்முகத்தன்மைக்கான மரியாதை, மனித உரிமைகள் பாதுகாப்பு, அமைதிக்கான அர்ப்பணிப்பு, உள்ளடக்கம் மற்றும் நல்லிணக்கம் ஆகிய விழுமியங்களை இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுடன் கனடா கொண்டிருக்கின்ற உறவுகள் மிகவும் வலுவானவை. இவை கல்வி, அபிவிருத்தி, ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் நெருக்கமான இருநாட்டு மக்களுக்கிடையிலான உறவுகளை உள்ளடக்கி இருக்கின்றன. இலங்கையில் எனது 1ஆண்டு பதவி காலத்தின் பொழுது நான் மேற்கொண்ட மாகாண ரீதியிலான கள விஜயங்கள், இந்நாட்டினுடைய பன்முகத்தன்மை மற்றும் அதன் மகத்தான ஆற்றல் குறித்து எனக்கு மதிப்பை ஆழப்படுத்தியிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். இருக்கிறார். அண்மையில் ஏற்பட்ட தித்பா சூறாவளி பேரழிவுக்கு பிறகு இலங்கை மக்களுடைய நெகிழ்ச்சித்தன்மையும் சவால்களையும் எதிர்கொண்டு மீண்டும் திறனும் எனக்கு மிகுந்த ஊக்கமளிப்பதாக இருந்தது. மேலும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவதற்கான வழிகளை தேடும் கனேடிய நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடைய வலுவான ஆர்வத்தையும் நான் நேரில் கண்டு வருகிறேன் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் உலகளாவிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். இன்று இந்தோ பசிபிக் பிராந்தியத்தினுடைய துடிப்பான பொருளாதாரங்கள் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகின்றன. இந்த சூழலில் பொது மற்றும் தனியார் துறை தொடர்புகளை வலுப்படுத்துவதன் மூலம் எமது பொருளாதார ஆற்றலை வெளிக்கொணர இலங்கைக்கு கனடிய வர்த்தக சம்மேளனத்தினுடைய பங்கு முன்னெப்போதையும் விட இன்று அவசியமானதாக இருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான கருத்துக்கள் குறித்தும் அவரால் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை இன்று தின பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாகவும் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக மற்றொரு முக்கியமான விடயங்கள் குறித்து எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன. மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்தப்போகிறீர்கள் என்ற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த விடயம் குறித்து பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

பரம்பரடை வழியின் பின்னர் சுயாதீன செய்தி பரவிருந்திருக்கின்றோம். வீரக சிறுத்தைகளின் முதற் பக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலின் நடத்தை காட்டுங்கள், யார் ராஜா என்று தெரிந்திடும் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் யார் ராஜா என்று தெரிந்துவிடும். நாட்டு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்திருக்கிறார். நேற்று வியாழக்கிழமை விசேட கூட்டொன்றை முன்வைத்து அவர் இவ்வாறு சவால் விடுத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மற்றொரு பிரதான விவகாரமும் அவரால் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வீரகிருஷ்ணபதியுடைய மூன்றாம் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டெங்கு ஒழிப்பு கொள்கை தோல்வி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு விசனம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். அரசாங்கத்தினுடைய டெங்கு ஒழிப்பு கொள்கையானது மிகவும் பலவீனமானதாக காணப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சுகாதாரத்துறையினர் மீது மாத்திரம் விரல் நீட்டுவதை விடுத்து அதிக அளவிலான டெங்கு பரவலை மேற்கொண்டிருக்கின்ற மேல் மாகாணத்தில் இந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மேல் மாகாணத்தினுடைய உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்தும் வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்திருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்திருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் இந்த டெங்கு ஒழிப்பு குறித்தும் இன்னும் பல்வேறு தகவல்கள் இன்றைய தின பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் குறித்தும் இப்பொழுது விசாரமாக நாங்கள் அவதானம் செலுத்தலாம். இன்றைய தினம் முக்கியமான ஒரு சவாலாக மாறி இருக்கின்ற நிலையில் அதிகரிக்கும் டெங்கு மரணத்தை தடுத்து உயிர்களை பாதுகாக்க ஒன்றிணைவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய தற்காலிக பணிப்பாளர் தெரிவிப்பு என்பதாக காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் தற்போது வரும் டெங்கு நோயினுடைய தாக்கம் மற்றும் அதனை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் அவசர நடவடிக்கைகள் குறித்து தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினுடைய தற்காலிக பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவரது அறிவிப்பின்படி இவ்வருடத்தின் ஜனவரி முதலாம் திகதி முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் இருந்து 56,422 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். அத்துடன் டெங்கு தொற்றினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 35 உயர்வடைந்திருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 21,556 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் ஒரே நாளில் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 1025 புதிய தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கிறார் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பதிவாகியிருக்கின்ற மொத்த நோயாளர்களில் 52.47% வீதமானோர் மேல் மாகாணத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளும் இதன் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 15 வீதமும் சபரகம மாகாணத்தில் 8.76 வீதமும் தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை இவ்வாறு உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்ற காரணமாக வைத்தியசாலைகளுடைய பொது வார்டுகள் மற்றும் சிறுவர் வார்டுகள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. இது ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்புக்கும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. பிற நோய்களுக்கு சிகிச்சை பெறும் வருகின்ற நோயாளர்களின் மருத்துவ சேவைகளிலும் இதனால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என வைத்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலையை கட்டுப்படுத்த ஜூன் மாதத்தில் பல கட்டங்களாக விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அரச நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சர்கள், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், முப்படையினர் மற்றும் போலீசார் என பல தரப்பினர் தமது முழுமையான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக ஜூலை 2, 3 மற்றும் 4 ஆகிய திகதிகளில் மீண்டும் 3 விசேட டெங்கு ஒழிப்பு தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் புகை விசிறல் முறையானது பறக்கும் நிலையில் உள்ள முதிய நுழம்புகளை மாத்திரமே அளிக்கும் என்பதனால் அது மட்டும் போதுமானதல்ல என்று சுட்டிக்காட்டிய வைத்தியர் கபில கண்ணங்கர பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நுழம்புகளினுடைய வாழ்க்கை வட்டத்தின் பெரும்பகுதி தண்ணீரிலேயே கழிவதால் முட்டை மற்றும் கூட்டுப்புழுக்கள் உள்ள நீர்நிலைகளை அழிப்பது கட்டாயமாகும். எனவே புகை விசிறல் மற்றும் நீர்நிலைகளை அழித்தல் ஆகிய 2 நடவடிக்கைகளும் ஒரே நேரத்தில் செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். மேலும் டெங்கு பரவலினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பாடசாலை வளாகங்களிலேயே அதிகமான நுழம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டதால் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு பாடசாலை சுகாதார குழுக்கள் மூலம் தூய்மை பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. டெங்கு ஒழிப்பை நீண்டகால அடிப்படையில் கிராம உத்தியோகத்தர் மட்டத்திலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் பொதுமக்களை ஒன்றிணைத்து முன்னெடுப்பதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்றை சுகாதார அமைச்சின் செயலாளர் விரைவில் வெளியிட இருப்பதாகவும் வைத்தியர் இதன் பொழுது தெரிவித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல டெங்கு ஒழிப்பிற்காக வளமையான பௌதிக முறைகளுக்கு மேலாக உயிரியல் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன் பொழுது
விரிவாக ஆராயப்பட்டிருப்பதான ஒரு விடயத்தையும் அவர் இங்கு தெரிவித்திருக்கிறார். இவ்வருட இறுதிக்குள் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடனும் இணைந்து இந்த உயர் தொழில்நுட்ப முறைமையை இலங்கையில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ஒரு சில வீடுகளில் டெங்கு நோயாளர்கள் இருந்தும் மீண்டும் அங்கு பரிசோதிக்கும் பொழுது நுழம்பு பெருகும் இடங்கள் காணப்படுகின்றமை பொதுமக்களுடைய பெரும் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாகவும் வைத்தியர் இந்த நிகழ்வின் பொழுது தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறேன். மிக அவதானமாக மக்கள் செயற்பட வேண்டும், இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலம் இல்லாவிட்டாலும் கூட நுழம்புகள் இடும் முட்டைகள் நீர்நிலைகளுடைய சுவர்களில் ஒட்டியிருந்து சிறியளவு நீர் கிடைத்தாலும் மீண்டும் பெருகும் தன்மையுடையவை. எனவே பொது இடங்கள் மற்றும் வீடுகளில் குப்பைகள் சேருவதை தவிர்த்து நீர் தேங்கும் இடங்களை முறையாக அகற்றி இந்த அபாயகரமான நோயிலிருந்து உயிர்களை பாதுகாக்க பொதுமக்கள் அனைவரும் சுகாதாரத்துறையினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் இதன் பொழுது முன்வைத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இந்த விடயம் குறித்து மிக அவதானமாக செயற்பட்டு இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும், எனவே உயிர்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியமான ஒரு விடயமாகும். எனவே அண்மையில் இந்த பல்கலைக்கழக மாணவியருடைய உயிரிழப்பு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வளவு பராமரித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து பல கனவுகளுடன் அவர்களை இவ்வகையான பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வகையான நிலைமையில் அவர்களுடைய உயிர்களை இவ்வகையான விடயங்களில் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற விடயத்தினையே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல நாங்கள் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. டெங்கு அதுபோல தற்பொழுது போதைப் பொருள் அதன் பின்னதாக இந்த விபத்துக்கள் பாரிய சவால்களாக மாறியிருக்கின்றன. கோர விபத்தில் பாட்டி பேரன் பரிதாப பலி காலி கொழும்பு பிரதான வீதியில் இவ்வகையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதை மையப்படுத்தியதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் பிரசுரமாக இருக்கிறது. சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அனுராதபுரம் விபத்தில் மூவர் பலி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அனுராதபுரத்தில் இருவர் பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. அனுராதபுரம் போலீஸ் பிரிவினுடைய அனுராதபுரம் ரம்பேவ வீதியினுடைய சாலியப்புற கல்வல சந்தியில் மோட்டார் சைக்கிளுடன் தனியார் பஸ் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அனுராதபுரம் குருந்தங்குளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது பாடசாலை மாணவன் உயிரிழந்திருக்கிறார். இதேவேளை அனுராதபுரம் திசாவெவ வீதி பகுதியில் கேப் வகராகனமும் ரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் அனுராதபுரத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் தம்புத்தைகம்ப போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிரேனாகம்ப போலீஸ் பிரிவினுடைய தம்புள்ள புப்புகம்ப வீதியில் முச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் புதுகையின பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எனவே இந்த விபத்துகளில் காயமடைந்த இருவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் மற்றும் தம்புத்தைகம கிரணகம போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விபத்துகளால் தினமும் 30 பேர் உயிரிழப்பு, வருடாந்தம் சுமார் 10,000 பேர் மரணம் என்பதாக தினக்குரல் பத்திரிகையிலும் இது குறித்த ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். நாடு முழுவதும் பதிவாகின்ற பல்வேறு விபத்துக்களால் அன்றாடம் சுமார் 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. அதிகாரிகள் இதனை பெருமளவு தவிர்க்கக்கூடிய ஒரு பொது மருத்துவ சுமை என்று விவரித்திருக்கின்றவையும் இன்றைய தினம் விரிவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சமித் சிறிதுங்க, நாட்டில் ஆண்டுதோறும் விபத்து தொடர்பாக சுமார் 8,000 முதல் 10,000 வரையிலான உயிரிழப்புகள் பதிவாகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். விபத்துகளால் சராசரியாக ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 4 பேர் உயிரிழப்பதாகவும் இதனால் தினசரி உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை சுமார் 30 எட்டுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த உயிரிழப்புகளில் வீதி விபத்துகள் கணிசமான பங்கை கொண்டிருந்தாலும் கீழே விழுதல், நீரில் மூழ்குதல், மின்சாரம் தாக்குதல் மற்றும் பாம்பு கடி போன்ற பிற காரணங்கள் பொது விவாதங்களில் பெரும்பாலும் குறைவாகவே குறிப்பிடப்படுகின்றன அல்லது கவனிக்கப்படாமல் போகின்றன என்றும் வைத்தியர் சமித்த சிறிதுங்க வலியுறுத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையை ஒரு துயரமான நிலையை விவரித்த அவர் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் மூலம் இத்தகைய உயிரிழப்புகள் பலவற்றை தடுக்க முடியும் என்ற விடயமும் அவரால் இதற்குள்ளது சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் மற்றொரு விவகாரத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சமூக வலைத்தளங்களிலும் இது வகையான விடயத்தினை காணக்கூடியதாக இருந்தது. தாய்லாந்தில் பிக்கப் ரக வாகனம் மோதி பௌத்த பிக்குகள் எண்மர் பலி என்பதான ஒரு செய்தி, 11 வயது சிறுவன் கைது என்பதாக அதற்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் 5ஆம் பக்கத்தில் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தாய்லாந்தில் 11 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற பிக்கப் ரக வாகனம் மோதியதில் 8 பௌத்த பிக்குகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தாய்லாந்தினுடைய வடகிழக்கு பகுதியில் உள்ள முக்தஹான் மாகாணத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது.
முக்தஹான் மாகாணத்தைச் சேர்ந்த 35 பிக்குகள் மற்றும் 5 உதவியாளர்கள் அடங்கிய குழுவினர் உபோன் ரட்சதானி மாகாணத்தை நோக்கி சுமார் 260 கிலோமீட்டர் தூர ஆன்மீக நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பயணம் தொடங்கிய அடுத்த 30 நிமிடங்களில் பின்னால் வந்த பிக்அப் ரக வாகனம் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக வரிசையாக நடந்து சென்ற பிக்குகள் மீது அதிவேகமாக மோதியிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய 11 வயது சிறுவன் தனது பெற்றோரின் அனுமதியின்றி இந்த வாகனத்தை எடுத்து ஓட்டிச் சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. விபத்து நடந்த அதே இடத்திலேயே 5 பிக்குகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பிக்குகள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் 10 மேற்பட்டோர் காயமடைந்து முக்தஹான் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களது நால்வரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விபத்தை ஏற்படுத்திய சிறுவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சிறுவர் நலன் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் முன்னிலையில் சிறுவனிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும், குறித்த சிறுவன் சிறப்பு தேவையுடைய ஒருவன் என்றும், அவனுடைய பெற்றோரின் அனுமதியின்றி வீட்டிலிருந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிச் சென்ற பொழுதே இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தமிழன் பத்திரிகை இன்றைய ஆசிரியர் தலைப்பாகவும் அதனை தந்திருக்கிறது. பெருந்தெருக்களில் மட்டுமல்ல சமூக மனப்பான்மையிலும் மாற்றம் தேவை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். ஒரு நாள் 30 உயிர்கள் இந்த புள்ளி விவரமே இலங்கை எதிர்கொள்கின்ற அமைதியான தேசிய பேரழிவினுடைய தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது. போர் இல்லை, பெருந்தொற்று இல்லை, இயற்கை பேரிடரும் இல்லை. இருந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் சுமார் 30 பேர் பல்வேறு விபத்துகளால் தங்களுடைய உயிர்களை இழந்து வருகிறார்கள் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல. அது ஒவ்வொரு நாளும் 30 குடும்பங்கள் நிரந்தர துயரத்தில் மூழ்குகின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது என்பதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சுகாதார அமைச்சருடைய தொற்றாநோய் பிரிவினுடைய சமூக மருத்துவ சில வைத்திய நிபுணர் சமைந்த சிறிதுங்க கூறியிருக்கின்ற விடயங்களை மேற்கோள் காட்டியும் அந்த ஆசிரியர் தலைப்பு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் அது பொருளாதார வளர்ச்சி மட்டுமாக அளவிடப்படுவதில்லை, தனது குடிமக்களுடைய உயிரை பாதுகாக்கும் திறனாலும் அது மதிப்பிடப்படுகிறது. நாள்தோறும் 30 உயிர்கள் இழக்கப்படும் நிலையை சாதாரண நிகழ்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு உயிரும் ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலம், ஒரு சமூகத்தினுடைய செல்வம், ஒரு நாட்டினுடைய வளம். விபத்துக்கள் என்பது விதி அல்ல, பெரும்பாலானவை மனித அலட்சியத்தின் விளைவு. ஆகவே உயிர்களை பாதுகாப்பதோடு அரசினுடைய பொறுப்பாக மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனின் நாளாந்த கடன் மையாகவும் மாற வேண்டிய நேரம் இதுவாகும் என்பதாக தமிழனுடைய ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டியிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக அந்த விடயத்தை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் மர்த்தாக்கு மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். தமிழன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நிற குறியீட்டு ஒழுங்கு விதிகளில் திருத்தம் என்பதாக அதற்கு தலைப்பட்டுவதை நாங்கள் காணலாம். சீனி உள்ளடங்கிய திரவ உணவுப் பொருட்களுக்கான நிற குறியீட்டு லேபிள் ஒழுங்கு விதிகளில் திருத்தம் செய்து அதிவிசர வர்த்தமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 1980 ஆண்டின் உணவு சட்டம் எண் 26 32 பிரிவின் கீழ் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிசவால் வெளியிடப்பட்ட இந்த திருத்தங்கள் ஜூன் 23 தேதி வெளியிடப்பட்ட அதிவிசர வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய ஒழுங்கு விதிகளின்படி சர்க்கரை கொண்ட பானங்களுடைய பொதிகளில் கட்டாயமாக இடம்பெற வேண்டிய நிறங்கள் குறித்த விடயங்கள் அதில் விசாரமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதானது சிவப்பு, மஞ்சள், அதுபோல பச்சை நிற குறியீடுகளுடைய வடிவமைப்பு மற்றும் காட்சிப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் குறிப்பாக கண்ணாடி போத்தல்களில் போன்ற பொதிகளில் இடவசதி குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தக்கூடிய மாற்று லட்சணையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் வணிகத்திலிருந்து வணிகத்துக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் என்ற புதிய வகையும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இவை நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்படாமல் மேலதிக பதப்படுத்தல் தயாரிப்பு அல்லது மறு விற்பனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்களாகும். திருத்தப்பட்ட அட்டவணையின்படி 100 மில்லி லிட்டருக்கு 8.0 கிராமுக்கு மேல் சீனி கொண்ட பானங்களுக்கு சிவப்பு நிற லேபிள் கட்டாயம். அதுபோல 100 மில்லி லிட்டருக்கு 2.5 கிராம் முதல் 8.0 கிராம் வரை சீனி கொண்ட பானங்களுக்கு மஞ்சள் நிற லேபிள் வழங்கப்படும். 100 மில்லி லிட்டருக்கு 2.5 கிராமுக்கு குறைவாக சீனி கொண்ட பானங்களுக்கு பச்சை நிற லேபிள் இடம்பெறும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: புலமரடை உலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருக்கின்றோம். தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியை குறித்து அவதானம் செலுத்தலாம். அரசு பணியில் இருந்தவாறு தேர்தலில் போட்டி, அர்ச்சனாவுக்கு எதிரான மனு மீது விசாரணை, மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தலில் அரசாங்க ஊழியராக பணியாற்றிய போது பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவை ஆகஸ்ட் 31 தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. அபினவ நிவஹால் பெரமுனையினுடைய தலைவர் ஓசல ஹேரத் தாக்கல் செய்த இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் மகன் கொபல்லாவு முன்னில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதன் பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த மனுவினுடைய விசாரணைக்கு மிக விரிவான தேதியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். பிரதிவாதி அர்ச்சனா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சேனானி தாரத்னவும் இந்த கோரிக்கைக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படலை. அதன்படி சம்பந்தப்பட்ட மனுவினுடைய விசாரணைக்கு ஆகஸ்ட் 31 தேதி அழைக்குமாறு நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவும் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் அரசாங்க மருத்துவராக பணியாற்றி வந்ததாக மனுதாரர் கூறுகிறார். அரசமைப்பு சட்டத்தின் விதிகளின்படி ஓர் அரசு ஊழியரை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பது சட்டத்துக்கு முரணானது என்றும் அதன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிப்பதற்கான தகுதியின்மை என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அரசு ஊழியர் ஒருவரை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுப்பதற்கு சட்டத்துக்கு முரணானது என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அவையில் அமர்வதற்கும் வாய்ப்பளிப்பதற்கும் தகுதியற்றவர் என அறிவிக்குமாறும் அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லாதென அறிவிக்குமாறும் மனுதாரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியிருக்கின்ற விடயங்களை பிரதானப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு முக்கியமான விவகாரம் குறித்தும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அழுத்தம் பிரயோகிக்க முடியாது, உதய கம்மன் பில் அறிவிப்பு, புலனாய்வு தகவல்களை வெளிப்படுத்துவது மிலேனியம் சிட்டி காட்டிக் கொடுப்புக்கு சமன் என்கிறார் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். ஏதேனும் வழக்கில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சந்தேகவிடம் குறித்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அழுத்தம் பிரயோகிக்கும் உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் அமைதியாக இருக்கும் உரிமை சுரேஷ் செலவிக்கு உண்டு. சுரேஷ் செலவினுடைய மடிக்கணினி மற்றும் தொலைபேசியில் உள்ள புலனாய்வு தகவல்களை வெளிப்படுத்துவது மிலேனியம் சிட்டி காட்டிக் கொடுப்புக்கு இணையானதாக அமையும். புலனாய்வு தகவல்கள் வழங்குநர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சுரேஷ் செலவுக்கு உண்டு என பிவித்துரு ஹெல உரிமையின் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள பிவித்துரு ஹெல உரிமையை கட்சி காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே இந்த கருத்துக்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலை தொடர்பில் கோட்டை நீதவான் பிறப்பித்திருக்கின்ற உத்தரவுகளை மதிக்கிறேன், ஆனால் அந்த உத்தரவுகளுக்கு உடன்பட போவதில்லை. ஏதேனும் வழக்கில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சந்தேகவரிடம் குறித்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அழுத்தம் பிரயோகிக்கும் உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு கோட்டை நீதவான் பிறப்பித்திருக்கின்ற உத்தரவுகளுக்கு எதிராக சுரேசரை தரப்பின் சட்டத்தண்ணிகள் மேன்முறையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் பிரகாரம் சந்தேகபருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் அமைதியாக இருப்பதற்கு சந்தேகபருக்கு உரிமை இருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கிறார். அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தாக்குதலை பயன்படுத்தி கர்தினால் பதவி காலத்தை நீடிக்க முயன்றாரா? இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை மறுப்பு, முழு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த பிரதானமான செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பேராயர் தொடர்பாக தற்பொழுது முன்வைக்கப்படுகின்ற முறைப்பாடுகளுக்கு எதிராகவே இவ்வகையான ஒரு விடயம் பிரசுரமாக இருக்கிறது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தனது பதவி காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை பயன்படுத்துவதாக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் முழுமையாக போலியான பிரசாரமாகும் என்பதுடன் இவ்வாறான பிரசாரங்களை தாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாக ஸ்ரீலங்கா கத்தோலிக்க பேராயர்கள் சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவருக்கு 75 வயது நிறைவடைந்ததும் அவரின் ஓய்வுக்கான கோரிக்கை கடிதத்தை பாப்பரசருக்கு அனுப்பி வைத்துள்ளதுடன் அவருக்கு பாப்பரசிடமிருந்து அனுமதி கிடைக்கும் வரை அவரின் பதவி பொறுப்பை நிறைவேற்றிக் கொள்ள அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த சம்மேளனம் மேலும் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற சம்மேளனம் பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் சில ஆண்டகைகளுக்கு சமூக ஊடகங்களினூடாக சேறு பூசும் செயற்பாடுகளை சிறர் முயற்சித்து வருகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக பேராயர் உள்ளிட்ட கத்தோலிக்க சபை தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து வருகின்றமை காரணமே இதற்கு அடிப்படையான காரணமாக மாறியிருக்கிறது. இந்த பொய்யான பிரசாரங்களில் பேராயர் தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை பயன்படுத்துவதாக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது முழுமையான போலியான பிரசாரம் என்பதுடன் இவ்வாறான பிரசாரங்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர்கள் இதன் மூலம் தெரிவித்திருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மடு திருத்தலத்தினுடைய ஆடி திருவிழா லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் இது குறித்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயங்கள் குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். மன்னார் மடு திருத்தலத்தினுடைய ஆடி மாத திருவிழா நேற்று வியாழக்கிழமை காலை 6:15 மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பள்ளி ஞான பிரகாசம் ஆண்டகம் தலைமையில், அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் நிஷாந்த சாகர ஜெயமான ஆண்டகை முன்னிலையில் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆலய ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மடு பரிபாலகர் அருட்தந்தை பப்பி சோசியாடிகளார் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் இந்த மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருவிழா திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து திருச்சொரூப பவனியும், அதனைத் தொடர்ந்து திருச்சொரூப ஆசியும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவிழா திருப்பலியின் பொழுது நாட்டின் பல பாகங்களிலும் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னார் மருதமடு அன்னையினுடைய ஆடி மாத திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 23 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மருதமடு திருத்தல பரிபாலகர் அருட்பணி பெப்பி சோசை அடிகளார் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள், திருச்சொரூப மாலைகள் தமிழ் சிங்களம் ஆகிய மொழிகளில் இடம்பெற்றிருந்தது. மன்னார் மடு மாதா திருத்தலத்தினுடைய ஆடி மாத திருவிழுக்கான வேஸ்ப ஆராதனை நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்ற நிலையில் நேற்று காலை திருவிழா திருப்பலி ஆயர் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நீர் கட்டணம் குறித்து தற்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது. அது குறித்த ஒரு செய்தி இன்றைய தின பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் ஏனைய பத்திரிகையிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. 6 தண்ணீர் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 2026 அடுத்த 6 தண்ணீர் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என வீடமைப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். அதன்படி வருடத்தினுடைய முதல் 6 தண்ணீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கு அதிக செலவு ஏற்படவில்லை என்றும், அதனால் கட்டண அதிகரிப்பு தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கமாக 6 ஒருமுறை தண்ணீர் கட்டணங்கள் திருத்தம் செய்யப்படும் நிலையில் இந்த வருடத்தினுடைய முதல் பாதிக்காலத்திலும் கட்டண மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதேபோன்று ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான காலத்திலும் கட்டண திருத்தம் இடம்பெற வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மின்சார கட்டண அதிகரிப்பால் மாத்திரமே சில செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும், அது தண்ணீர் கட்டணத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். இதனால் தற்போதைய நிலையில் தண்ணீர் கட்டணங்களில் மாற்றம் செய்ய தேவையில்லை என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனுடன் இந்த கருத்துக்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பில் சனிக்கிழமை 12 நீர்வெட்டு என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய 2 பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முல்லேரியா உப மின்நிலைய பகுதியில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அம்பத்தலே நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சார விநியோகம் தடைபடுவதாலும், திகிவலை மாளிகாவத்து மற்றும் ஹெலிஹவுஸ் நீரேற்று நிலையங்களில் மின்சார கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தப் பணிகள் காரணமாகவும் நாளை சனிக்கிழமை கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை அறிவித்திருக்கிறது. இதன்படி நாளை முற்பகல் 9 முதல் இரவு 9 வரை 12 மணித்தியாலங்கள் குறிப்பிட்ட பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய கொழும்பு 1 15 வரையான பிரதேசங்கள் பத்திரமுள்ள பெலவத்த ஹோக்கந்தர கொஸ்வத்த தலவத்துகுட கோட்டே ராஜகிரிய மெரிஹான மாதிவல நுகேகுட நாவல கொலன்னாவ கொட்டிகாவத்த அங்குட வெல்லம்பிட்டிய ஒருகடாவத்த கடுவல மகரகம பொர்லஸ்கமுவ மற்றும் பிலியாந்தல பகுதிகளுக்கான நீர் விநியோகம் குறித்த காலப்பகுதியில் தடைப்படும் என்றும் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இதனால் இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்து கொள்ள நீரை முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை நீர் பாவனையாளர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து நீங்கள் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்.

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் அப்படியே வெளியே பொழுது கிளம்பி இருப்பீங்க. கொழும்புல பாத்தீங்கன்னா இந்த பத்தமல்ல பக்கம் எல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வெளியில பார்த்தா குடை இல்லாம வெளியே போக முடியாது அப்படின்னு நிலைமையில் இருக்கிறது. சரி, இதை பற்றிய விஷயங்களும் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். காலை பொழுது நீங்க எப்படியோ சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள், கழிக்க முடியும். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதே போல நீங்க வெளியே கிளம்பி கொண்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அவதானமாக செல்லுங்கள். வாகனத்தை செலுத்தும் போது மிக அவதானமாக செலுத்த வேண்டும். அதேபோல பாதசாலைகளாக நீங்கள் செல்லும் போது பாதைகள் ஓரமாக கவனமாக, குழிகளில் நீர் நிரம்பி இருக்கும், அது சின்ன குழிதான சொல்லி காலை வைக்கிறது கிடையாது. சரிதானே, அது சில வேளை ஆழமாக இருக்கலாம். தயவு செய்து இது போன்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்றைய வெள்ளிக்கிழமை வார இறுதி நாட்களை நாங்கள் நெருங்கிவிட்டோம். சனி ஞாயிறு மற்றும் தினங்களை நாங்கள் கொண்டாடுவதற்காக தயாரை கொண்டிருக்கின்றோம். எப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 23, 25, 32, 60. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 23, 25, 32, 60. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் சூப்பர் பரிசாக 6,64,00,000 சூப்பர் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,51,31,358 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. இன்றைய தினம் சீட்லிப்புக்கான ஊதாநில அத கோடிபதி, அதாவது சீட்லிப்புக்கான அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டுகளை நீங்கள் இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அல்லது DLBSV பேப்பின் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டையும் நீங்கள் கொள்முதல் செய்யலாம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,922 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக தெரிவாகி இருக்கிறது. இடபராசி வெற்றி இலக்கங்கள் 5, 25, 32, 46. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 5, 25, 32, 46. ராசியாக இடபராசி தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,63,85,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. நேரம் கருணையில் உள்ள ராசி அதிர்ஷ்ட டிக்கெட்டினை அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டை கொள்வது செய்யுங்கள். அந்த DLBSV பேப்பருடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றைய கொள்வது செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,210 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 22, 29, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 22, 29, 68. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 6, 0, 3, 2. நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 6, 0, 3, 2. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,05,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இன்றைய நேரம் இளம் சிவப்பு நிறம் சூப்பர் பால் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLBSV ஸ்வீப் பேப்பருடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,371 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்துறைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 19, 22, 32, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 19, 22, 32, 69. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 7, 4, 2, 0. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 7, 4, 2, 0. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,84,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இந்த தினம் செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது ஸ்வீப்பூடாக டிஎல்வி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லாட்டரி டிக்கெட்டையும் கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட 2,386 சீட்டில் புவாரத்துக்கான கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி, சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 26, 29, 36, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, சூப்பர் இலக்கம் 35, வெற்றி இலக்கங்கள் 26, 29, 36, 48. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,46,35,000 ₹240 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,68,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இன்றைய தினம் கப்ருக்கா இளம் மண்ணிற கப்ருக்கா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் உள்ளது. டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 944 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 1, 3, 1, 8, 6, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 1, 3, 1, 8, 6, 8. நேற்று நாளில் 35,56,000 ₹560 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,29,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. இன்றைய தினம் இளம் சிவப்பு சுப்பிரி தன சம்பத்தளத்து டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாய சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 418 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 1, 8, 6, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 1, 8, 6, 8. 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இன்றைய 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,58,000 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சிவப்பு நிற அச்சிடப்பட்ட ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்திடுங்கள். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,040 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 4, 8, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 4, 8, 49. 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 34,99,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பச்சை நிற சசி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். இவைகள்தான் இன்றைய நாளில் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ராமகிருஷ்ணா மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்
1: பாதுகாப்பான பயணத்திற்கு. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். சிறப்பான விஷயங்கள்லாம் இன்று நாள் உங்களுக்காக காத்து கிடந்த சொந்தங்களே. சரி, இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசியலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். முதலாவதாக நாங்கள் சுபதவசக்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுபதவசக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசியாக நேற்று நாளில் மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. ராசி மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 50, 56, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதுன ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 50, 56, 58. சிறப்பு இலக்கங்களாக 6, 5, 9, 4. சிறப்பு இலக்கங்களாக 6, 5, 9, 4. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,44,460 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,478 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கிர எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 26, 50, 55, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கிர எழுத்து எண். வெற்றி இலக்கங்கள் 26, 50, 55, 65. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 91,13,400 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,42,925 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,836 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 9, 1, 3, 9, 2, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 9, 1, 3, 9, 2, 9. 25,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,35,50,240 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,99,47,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதானிலத்தோருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,266 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 4, 7, 12, 81. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 4, 7, 12, 81. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,6,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,79,41,653 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,584 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எண். சூப்பர் இலக்கம் 19. வெற்றி இலக்கங்கள் 6, 10, 18, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண். சூப்பர் இலக்கம் 19. வெற்றி இலக்கங்கள் 6, 10, 18, 57. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,17,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,66,33,302 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,545 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 33, 50, 58. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 18, 33, 50, 58. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,62,500 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்படும். அடுத்த சூப்பர் பரிசாக 38,74,499 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அதசாம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ.

மூன்றாவது சீட்லிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்துக்கே. வெற்றி இலக்கங்கள் 3-9-2-9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே. வெற்றி இலக்கங்கள் 3-9-2-9. நேற்று நாளில் மொத்தமாக 50,51,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 504வது சீட்லிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 0-2-5-7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 0-2-5-7. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 69,75,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:57 முதல் 7:27 மணி வரை, ராகு காலம் காலை 10:27 மணி முதல் 11:57 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 2:57 மணி முதல் 4:27 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் வரவு, ரிஷபம் தனம், மிதுனம் உதவி, கடகம் பாராட்டு, சிம்மம் நன்மை, கன்னி புகழ், துலாம் உயர்வு, விருச்சிகம் பெருமை, தனுசு கோபம், மகரம் பரிசு, கும்பம் ஆக்கம், மீனம் அமைதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் வரவு, ரிஷபம் தனம், மிதுனம் உதவி, கடகம் பாராட்டு, சிம்மம் நன்மை, கன்னி புகழ், துலாம் உயர்வு, விருச்சிகம் பெருமை.

காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள். அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, சரி கவனமாக செல்லுங்கள். அதே போல இனிமையான பாடல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். சிறப்பான ஒரு தலைப்பு இன்றைய நாளுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்கிறது, அந்த தலைப்பையும் நீங்கள் எதிர்பாருங்கள். நேரம் இப்போது 8 மணி.

நல்ல பாடல் காலையிலே ஒழித்து வைத்திருக்கிறது பவளமணி பாடல். சரி, ஏராளமான சொந்தங்கள் இப்பொழுது நம்ம கேட்கின்ற ஒரு கேள்வி, புனே சொன்னா இன்னைக்கு என்ன தலைப்பு? சரி, கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன், அதுதானே இப்ப நேரம் வந்துட்டுன்னா. சரி, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக எடுத்துக் கொள்ள முடியும். அதாவது இன்றைய நாளுக்கான தலைப்புக்கு முன்னதாக இன்றைய நாளின் சிறப்பு நாளாக இருக்கின்ற விஷயத்தை பார்க்கலாம். சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் தானே பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் 3rd ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்குது. சுற்றுப்புற சூழல் பார்த்தீங்கன்னா பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்ற ஒரு காரணம் தான் இந்த பிளாஸ்டிக் பாவனை. ஆக இந்த பிளாஸ்டிக் பைகள் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்தது இந்த பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக இல்லையா. பல கட்டுப்பாடுகள் பல சட்டத்திட்டங்களை அரசாங்கம் வைத்திருக்கிறதாக இந்த நாள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் பைகள்லேருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான விஷயங்கள் தான் இப்பொழுது. அதை எப்படி நாங்கள் தவிர்ப்பது போன்ற விஷயங்களை இன்றைய நாள் கடைபிடிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. இன்றைய முக்கியமாக பார்க்கும்போது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பாவனையை தவிர்ப்பது, அதாவது இன்றைய நாள் மாத்திரம் கிடையாது, தொடர்ச்சியாக நாங்கள் எப்படி இந்த பிளாஸ்டிக் பாவனிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும், அந்த பாவனிலிருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வது எப்படி என்ற போன்ற விஷயங்கள் நாங்கள் பலரதும் சிந்தனையாக இருக்கின்ற விடயம். அதே போல பலர் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, நான் இன்று கேட்க போன்ற தலைப்பு என்ன சொன்னால், பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து உங்களை மாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் செய்த ஒரு விடயம் என்ன? இது கட்டாயம் செய்திருக்க வேண்டும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மாற்றிருப்பீங்க, ஒரு வீட்டிலயா இருக்கலாம், அலுவலகத்திலயா இருக்கலாம், அல்லது சொந்த பாவனையில் இருக்கிற விஷயங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மாற்றிருப்பீங்க. பிளாஸ்டிக் பாவனையிலிருந்து நான் என்னை இந்த விஷயத்தின் மூலமாக மாற்றிக்கொண்டேன். அநேகமான நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நிறைய குடங்கள் பிளாஸ்டிக் குடங்கள் இருந்து அதுக்கு நாங்கள் பிளாஸ்டிக் குடங்கள் பாவிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. நிறைய பிளாஸ்டிக் பைகளை நாங்கள் பாவிச்சோம், இல்ல இதுமே நாங்க வந்துட்டு ஒரு துணியான ஒரு பையை நாங்கள் பாவிக்கிறோம்னா, ஸோ பொருட்களை வாங்கும் போது நான் அந்த பையை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 03-1-2-775-0-3 அல்லது 03-1-2-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கிறேன்.

0: இல்லனா
1: என்ன சொல்லு அபிலாஷன்?
0: டிவிய போட்டா இந்த முகம் வரும், பேப்பரை திறந்தா இந்த பேர் வரும்.
1: ஓ,
0: எங்க பார்த்தாலும் அபிலாஷன் வரணும். உலகம் பூரா அபிலாஷன் பேர் வரணும்னா என்ன செய்யணும்? நான்
2: ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

இட்லி கடை திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தோய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது நூற்றாகும் வடக்கம் வசந்தம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வரிசையில் எங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். சொந்தங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. நியாயமான ஆசை தானே, அந்த வீடு பரம்பரைக்கு உழைக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறது அது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் சரியான தெரிவுகளை செய்ய வேண்டும், உள்ளீடுகள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதுதான் நான் சொல்றேன், மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் நீங்கள் வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னா அது பரம்பரைக்கே உழைக்கக்கூடியதாக இருக்கும், அப்படியான உறுதியாக இருக்குது. நீங்கள் கட்டிடம் கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு மதில் கட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை கேட்டு வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதுமே உறுதியாக இருக்கும். அந்த படைப்பு படத்தில் சொல்ற மாதிரி பரம்பரை பரம்பரையா வாழ்ந்து வந்த இந்த சமுதாயத்தை இதால மாற்ற முடியாதுன்ற மாதிரி அந்த வீடு அவ்வளவு உறுதியாக இருக்கும். சோ நீங்கள் கேட்டு வாங்கல் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள்னு சொல்லி சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த டேக்கியா வேலைத்திட்டம். இந்த டேக்கியா வேலைத்திட்டத்தை பொறுத்த மட்டும் தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாதை விபத்துக்களை குறைக்கும் சம்பந்தமாக, அதே போல பாதை விதிமுறைகள், அதே போல பாதை சமிஞ்சிகள் போன்றவற்றை அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயம் இருக்கிறது. ஆக இந்த டேக்கியா வேலைத்திட்டத்தின் கீழ் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த டேக்கியா வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெரியும் சுயாதீன ஊடக வலையமைப்பின் ஐடிஎன் வசந்தம் டிவி லக்கண்ட வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த டேக்கியா வேலைத்திட்டம் சொந்தங்களே. ஆக மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடக வடையிலும் சரி, அதே போல பார்க்கும்போது கருத்தரங்கு வடையிலும் சரி இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே சந்தோஷமான விடயம். இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயம். ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையோர் பக்கம் இருக்கும்போது நாங்கள் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். காரணம், இப்பொழுது இலங்கை முழுவதுமாக டெங்கு நோய் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம் சொந்தங்களே. முற்றுமுழுதாக இப்பொழுது டெங்கு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை தயவு செய்து நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நோய் வந்த பிறகு யோசித்து எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. தயவு செய்து சொந்தங்களே, ஒரு நாள் லீவு போட்டாது பரவாயில்ல, சாட்டர்டே சண்டே வருது, அதுல சரி பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணும், வீட்டு சுத்தி இருக்கிற எல்லா குப்பைகளையும் அகற்றுங்கள். தேங்கி நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் கவிழ்த்து விடுங்கள், அல்லது அந்த இடத்தை அகற்றி விடுங்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கு. காரணம் பாருங்கள், நீற்றினால் மாத்திரம் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையை பார்த்தாலும் நீங்களே வியப்படைவீங்க. இலங்கை டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா அபாயகரமான மட்டத்தில் இப்பொழுது நீடிப்பதாக இப்பொழுது தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர் அந்த விஷயத்தை எச்சரித்து நேற்று நாளில் ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்காரு. பாருங்கள், நேற்றைய நாள் 24 மனிதர்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன் முக்கியமான விஷயமா இருக்கிறதாக, இது ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 55,406 உயர்ந்திருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. கடந்த ஜூன் மாத கால பகுதிக்குள் மாத்திரம் 21,565 நோயாளர்கள் பதிவாகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டெங்கு நோய் காரணமாக இது இந்த வருடம் இதுவரையில் 32 மரணங்கள் பதிவாகியிருப்பதாகவும் சொல்லி காட்டிருக்கார். ஆக இது ஒரு மோசமான இடத்தை எங்களுக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. டெங்கு டெங்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், இது பழக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் கூட, ஆனால் இதில் வீரியம் அதிகமாக இருக்கிறது. கொழும்பு ஹோமாகம பேருந்து தரப்படுத்தல் நுழம்பு பெருகு வரும் நிலை பெருகும் நிலை இருப்பதாக சொல்லி இப்பொழுது 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹோமாகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பார்த்தீங்கன்னா பிட்டிப்பண பொது சுகாதார பரிசோதகர் நீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்து நீதிமன்றம் இந்த அபராத தொகையை விடுத்திருக்கிறாங்க. இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா குறித்த பேருந்து தரப்படத்துக்கு பொது சுகாதார பரிசோதனால் சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்குது. இதேவேளை நாட்டில் பதிவாயிருக்கிற டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை இப்பொழுது கிட்டத்தட்ட அதிகரித்துக் கொண்டே இருப்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக டெங்கு நோயிலிருந்து மிக முக்கியமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். சரி, இப்ப நாங்கள் அப்படியே பார்க்க போறோம். FIFA. நேற்றைய நாள் எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி நடைபெற்றது. ஆஹா, இவரை நாங்கள் மைதானத்தில் பார்த்தோமே, ஒரு கோல் அடிச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் நேற்றைய ஒரு போட்டி இருந்தது. சரி, முதல் போட்டி ஸ்பெயின் ஆஸ்திரேலியா அணிகள் மோதியது. இதில் 3-0 என்ற கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றாங்க. ஸ்பெயினின் உங்களுக்கு தெரியும், ஸ்பெயினின் வீரர்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும், அதே போல தரநிலைகளை பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸ்பெயின் சார்பாக மிக சிறப்பான 36, 89, 66 என்ற நிமிடங்களில் கோல்கள்
அடிக்கப்பட்டது, மிக சிறப்பான கோல்களாக பார்க்கப்பட்டது. அடுத்த போட்டியாக நடைபெற்றது எதிர்பார்க்கப்பட்டிருந்த எங்களுடைய நாயகன் விளையாண்ட போட்டி. போர்ச்சுகல் மற்றும் கொரோட்டிய அணிகள் மோதி இதில் 2-1 என்ற அடிப்படையில் போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றதில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் முதல் கோலினை அடித்திருந்தார் போர்ச்சுகல் சார்பாக. முதல் கோலினை பெற்றது இவன் ஃப்ரேயஸ் சார்பாக, கொரோட்டிய அணியின் சார்பாக 53 நிமிடத்தில் ஒரு கோல் பெறப்பட்டது. அதுக்கு பிறகு கிறிஸ்டியானோ ரொனால்டோ 68 நிமிடத்தில் பெனால்டி மூலமாக ஒரு கோல் அடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் 90 நிமிடத்தில் ஒரு கோல் அடிக்க, தொண்ணூறாசம் 4 நிமிடத்தில் ஒரு கோல் அடிக்க, 2-1 என்ற கணக்கில் போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஃபிஃபா உலகின் போட்டியும் இப்பொழுது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பாவனிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்கிற நடவடிக்கை, நீங்க என்ன செய்தீங்க பிளாஸ்டிக் பாவனைக்கு மாற்றீடாக, இதுதான் கேள்வி.

0: நிகழ்வு பதிவேடுகள்
1: யாழ்ப்பாணம் காரைநகர் ஈழத்து சிதம்பர ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி கிரியைகள் ஆரம்பமாகி எண்ணிக்காப்பானது ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இடம்பெற உள்ளது. கழுத்துறை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்து அலங்கார உற்சவ விஞ்ஞாபனத்தை தொடர்ந்து இன்றைய நாள் மாலை 6 மணி அளவில் விசேட பூஜை இடம்பெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை கலாச்சார பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 0112-775-1100 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

ரவுடி பேபி ரவுடி பேபி அப்படின்னு பாடல் ஒலித்து வந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசந்தம். இங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் நான் இன்று கேட்டு தலைப்பின் கீழ் ஆரமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிளாஸ்டிக் பாவனில் இருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு விடையும் என்னன்னு சொல்ல கேள்வியாக கேட்டுக்கிறேன். நாங்கள் மாறணும் இல்லையா? அதுக்கு பிறகு தானே நாங்கள் சமூகத்தையும் சூழலையும் மாற்ற முடியும். அன்பு வணக்கம் சொன்ன எதிரா போல காசிதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்குவதையே தவிர்த்து விட்டேன். இது ஒரு நல்ல மாற்றம் இல்லையா? வாங்கினா தானே பாக்கிறது குறைக்கணும். சோ அப்படி செய்துட்டதாக சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் என்று சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். புவனேஷனா நிகழ்ச்சி அருமையான தலைப்பு என்று சொல்லிக்கொள்ள எங்களோடு வசந்தி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டு கொடுக்கலாம் மாவனிலிருந்து. அவங்க சொல்லியிருக்காங்க, சமையல் அறையில் மளிகை பொருட்களை சேமிக்க வைக்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குதானே, அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் மாட்டிவிட்டு நாங்கள் மற்ற பாட்டில் வீதர் பாட்டிலுக்கு வந்துட்டோம், கிளாஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு பிளாஸ்டிக் பாவனையை நான் எனது சமையல் அறையில் மாற்றிக்கொண்டு விடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அன்பு கலந்த வணக்கம் அண்ணா புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க சொல்லி தினேஷ் நிகழ்ச்சி கேட்டு கொண்டுக்காராம். ரத்னபூர்லேருந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வழமையாக இப்பொழுது ஒரு ஃபுட் சிட்டிக்கு ஏதோ பொருட்களை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பேகெல்லாம் கொடுப்பாங்களா, இப்போ கொடுக்கறதும் குறைவாக இருக்குதான். ஸோ நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா, என்னுடைய வாகனத்தில் எப்பயுமே ஒரு பை இருக்கும், துணி பை வந்து வச்சிருக்கிறேன், நான் பொருட்களை வாங்கி கொண்டு அதில் போட்டுருந்தா வர்றது. ஸோ வீட்லையும் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் அந்த பேகெல்லாம் நிறையாது. ஸோ அந்த மாதிரியான நான்னுடைய பாவனைகளை நான் குறைத்து கொண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அன்பு வணக்கம் புவனேஸ்வரன் எப்படி இருக்கிறீங்க? கமலேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பத்தில் இருந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து, ஸ்கூலுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் வச்சிருந்தாங்களாம், அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இப்பொழுது சில்வர் பாத்திரங்கள் தான் வச்சிருக்கிறாங்களாம். ஸோ அதில் தான் நான் கட்டி அணைப்புறது சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். இப்படிதான் மாற்றங்கள் இங்கிருந்தான் உருவாக வேண்டும் இல்லையா? தங்களுடைய வீட்டிலிருந்து தான் மாற்றம் உருவாக வேண்டும். அன்பு கலந்த வணக்கம் போனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது, என்னையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லணும். தேவனேசன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன். தேவனேசன் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்ன, பிளாஸ்டிக் பாவனையும் முடிந்த வரை குறைத்துக் கொள்ள வேண்டும், அது எங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிக்கொண்டே சொல்லியிருக்காரு. ஓகே, அன்பு கலந்த வணக்கம்.

நன்றி. பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கிழவட்டன் பிரிவு ஹட்டலந்து நிகழ்ச்சி கேட்பதாக கேட்டிருக்காங்க. அதே போல பவானி சந்திரகலா வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல கயல் தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ராஜா பண்டாரவள்ளந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல பூனாகல ஜேசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ராஜகோபால் பாலா அன்பு வணக்கம் வந்திருக்காங்க. அன்பு வணக்கம் எடுத்துக்கிறீங்க. வெள்ளத்தந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதே போல ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறார். வசந்தகுமார் அன்பு கடந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இத்தான தோட்டம் மீன விட்டையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லிருக்க. மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்பதாக வந்திருக்கிறாங்க. அக்கறை பெற்று பப்படி நிசார் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கறாம். பாலா சசிகலா வணக்கம் சொல்லிருக்காங்க. மாத்தல இருந்து அன்பான காலை பொழுது வணக்கம். அம்மா செல்வி, கணவர் கமல், கிருஷ்ணன் மகன் மிதுல் எல்லோருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லிக்கொண்டே கரலினா ஷனுஷாவும் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்பு வணக்கம் போனச்சுன்னா பிளாஸ்டிக் பாவனை மாற்றுக் கொடுத்து நான் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் இருக்கிறது. அதாவது நாங்கள் உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதாக இருக்கலாம். அதே போல சமையலில் கூட எல்லாவற்றையும் நான் மாற்றிவிட்டேன். இப்பொழுது பிளாஸ்டிக் பொருட்கள் முற்றுமுதல் எங்கள் வீட்டில் காண்பதற்கே குறைவாக தான் இருக்கிறது சொல்லிக்கொண்டு எங்களோடு பாக்கியலட்சுமி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். சூப்பரான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பிளாஸ்டிக் பாவனிலிருந்து நாங்கள் எப்படி மீள்வது, அதே போல அந்த பாவனை நாங்கள் எப்படி குறைப்பது, அதுக்கான மாற்றீடுகளை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் நரேஷ் ஐயர்.
0: இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டாங்க.

0: உலகின் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகாவித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் கேட்ட தலைப்பு உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் பாவனிலிருந்து நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக, உங்களை மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் செய்த விடயங்கள் என்று சொல்ல நான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். அழைப்பை ஏற்படுத்தி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0312 775 0001 அல்லது 0312 775 111 இலக்கத்தோடு அழைப்பை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக முடிந்து கொள்ள முடியும். ஏராளமான சொந்தங்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:01.

0: 2.8 வசந்தம் FM. வளர்த்தியாளர் சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இணையம் ஊடாக வியாபாரம் செய்து பணம் மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேஸ்புக் மற்றும் டெலிகிராம் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மோசடிகள் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பேர்வழி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்படுகின்றது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: பாலஸ்தீன கால்பந்து அணியின் இளம் கோல் கீப்பரான சலீம் அல் அஷ்கர் காசாவில் இஸ்ரேலிய படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தெற்கு காசா பகுதியில் உள்ள யூனிஷ் நகரின் வடகிழக்கே அமைந்துள்ள அல் கராலா என்ற நகரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலின் போது இவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வளர்த்தியாளர் சீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 1,000, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: நிமிர்ந்த நடை

காலை பொழுது உற்சாகம் வடக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:14 நிமிடம் இப்போது. சரி, ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. நான் சொல்லுகிற விடயம் இருக்கிறது, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருகிறேன்னு சொன்னா நீங்க ஒரு விடயம் செய்யணும். என்ன தெரியுமா, மெல்டோல் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிருங்க, பறந்து போயிடும். சரி, அப்படி பறந்து போறதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம் தான் இந்த டேக் கேப் திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த டேக் கேப் வேலை திட்டத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாதை சமிஞ்சைகள், பாதை வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலை திட்டமாக தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாகிறது. அதை பற்றிய விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் சைவ் செய்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். மின்சார விநியோக கட்டமைப்பின் முள்ளேரியா உப மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அப்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆக அம்பத்தல நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தாண்டி இன்னும் அதுபோல தெஹிவல நீர் உந்து நிலையத்தின் மற்றும் மாளிகாவத்தை லைட் ஹவுஸ் நீர் உந்து நிலையம் ஆகியவற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பில் பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா அதன் புறநகர் பகுதியிலும் நாளை சனிக்கிழமை ஜூலை 4 முற்பகல் 9 முதல் இரவு 9 வரை 12 மணித்தியாலங்களுக்கு தற்காலிகமாக நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சொந்தங்களை இந்த விஷயத்தை முடிஞ்சவரை பாஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொழும்பு 1 முதல் 15 வரையான அனைத்து பகுதிகளிலும் தான் இந்த விஷயம் நடைபெறும் போது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, பத்திரமுல்ல, பெலவத்த, போக்கந்தர, கொஸ்வத்த, தலவத்து கூட, ராஜகிரிய, மினிஹான, பாதிவேல, நுகேகோட, நாவல, கொலநாவ, அதே போல 500 கொட்டிக்காவத்து, அங்குட, வெள்ளம்பெட்டிய, அதே போல ஊரடாவத்து, கடுவேல, மகரகம, பொர்லஸ்கம மற்றும் பிளியந்தல் ஆகிய இடங்களில் நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நீர் விநியோக தடைப்படும் காலப்பகுதியில் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசோகங்களுக்கு காரணமாக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுமாக முன்கூட்டியே நீங்கள் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள, நாங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தயவு செய்து தெரிந்து சொந்தங்களுக்கு உங்களது விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: ஹரிஷ் ஜெயராஜ் நெசிகள் அந்த பாடல் நண்பன் திரைப்படத்துக்காக ஒலித்தோகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். சுயாதீன ஊடக வலையின் பின் ஒரு முக்கியமான எழுத்திருந்தான் உங்களுக்கு தெரியும், எழுத்திட்டம். இப்பொழுது கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் தமிழ் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 13வது எழுத்திட்டம். அங்கிருந்து எங்களோடு அழைப்பின் வழியாக விஜய் அவர்கள் இருந்து கொள்கிறார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஸ்வர், வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான காலை பொழுது வணக்கம். உங்களுக்கு தெரியும் சுயாதீன ஊடக வலையமைப்பானது பொறுப்பாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக வழித்தடத்தை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் தேக்கியாரன் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் 13வது வேலை திட்டம் இன்றைய நாள் கொக்கட்டிச்சோலை எங்களுடைய ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷ தமிழ் பாடசாலையும் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டமானது இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட 9 பாடசாலையிலிருந்து சுமார் 650 அதிகமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த பாடசாலையில் உள்ள பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக மிக சிறப்பான தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இன்றைய நாளிலும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலை பொழுதில் இந்த வேலை திட்டமானது சரியாக 7 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 7 இதுவரை பாடசாலை மாணவர்களுக்கு வீதி நாடகத்தினூடாக வீதி விபத்துக்கள் அதே போல வீதி சமிஞ்சைகள் எவ்வாறு நாங்கள் பாதையில் நடக்க வேண்டும், வாகனம் செலுத்தும் போது நாங்கள் எவ்வாறு செலுத்த வேண்டும், மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது எவ்வாறு செலுத்த வேண்டும், மோட்டார் சைக்கிளில் சரியான முறையில் நாங்கள் எவ்வாறு அமர்ந்து செல்ல வேண்டும், இந்த தலைக்கவசங்கள் எவ்வாறு அணிய வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இந்த வீதி நாடகத்தினூடாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல வீதி சமிஞ்சைகளை நாங்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், இதை நாங்கள் மீறும் பொழுது எவ்வாறான தண்டனைகள் எங்களுக்கு தரப்படுகிறது, இதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பது போன்ற பல விஷயங்களை தெளிவான விடயங்களை எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு இன்றும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இதனை தொடர்ந்து எங்களுக்கு கருத்தரங்கு கொண்டிருக்கிறது. கருத்தரங்கின் மூலமாக ஏராளமான விடயங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல பரிசில்களோடு எங்களுடைய இலங்கை முதல் தர காப்பறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பிராவல்ஸ் நிறுவனம் எங்களோடு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமான உடைகள் அதே போல அதற்கு தேவையான பொருட்களை அவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக இன்றைய நாள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இன்றும் வலமை போல் கல்வி அமைச்சர் அதிகாரிகள், குயின் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார் எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். இங்கே அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் மிக சிறப்பான வேலை திட்டத்தை இன்றைய நாள் 2 வரை எங்களுடைய கூக்கட்டுச்சோலை ராமகிருஷ்ண மிஷ தமிழ் பாடசாலையில் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய நாள் ஏராளமான பாடசாலையிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமான வேலை திட்டமானது மிக மிக பயனுள்ள ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. பொறுப்பாக இந்த ஊடகம் என்ற ரீதியில் சுவாதீன ஊடக வலையமைப்பானது மிக சிறப்பாக இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வாரம் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 3 பாடசாலைகள் இந்த வேலை திட்டத்தை நடத்தியிருந்தோம். இன்றைய நாள் கடைசி வேலை திட்டமாக நாங்கள் கொக்கட்டிச்சோலையில் இந்த வேலை திட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் பிபிலை பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். பிபிலை, பண்டாரவளை, வெளிமட போன்ற பிரதேசங்களில் எங்களுடைய வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்தடுத்த மணிச்சாலங்களில் இதுபற்றிய தகவல்களோடு நடந்து கொள்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி புனேஷ்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கு வசனம். நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய பதில்களை சொல்லியிருக்கிறார்கள். பிளாஸ்டிக் பானில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற விடயங்கள் என்ன சொன்னால் கேள்வியாக கேட்டுக்கொண்டு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட வாசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். தெஹிவாலில் இருந்து தான் சொல்லுங்க விஷயம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் கொள்வனவு செய்வதை நான் முற்றுமுன்னதாக குறைத்து விட்டேன். அதே போல பிளாஸ்டிக் பொருட்களுக்கான விஷயங்களை, அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் மூலமாக எமக்கு சூழலுக்கு ஏற்படும் விடயங்களும் நான் என் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நல்ல விஷயம், அப்படிதான் இருக்கணும். கொஸ்டன் ரஞ்சினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எடுத்திருக்காங்க ஃபேஸ்புக் வழியாக. ஹஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன். அதே போல கஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மெட்டியந்தோட்ட கிளாஸ் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுதாக எடுத்திருக்கிறார். அதிகமான பிளாஸ்டிக் பாவனைகள் வந்து வீட்டிலிருந்து நான் குறைத்து விட்டேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். அதே போல எல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காரு. அன்பான வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய வலாங்குள்ளது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனாசி வஜந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் அதிகமாக துணி பாவனைகளை இப்பொழுது துணி பைகள் தான் பாவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது எனக்கு நல்ல விஷயமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களோடு ஷைந்தவி அன்பு கடந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களை மின்னத்துக் கொள்ளுங்கள். சுபாஷ் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது நாங்கள் வீட்டில் அதிகமாக பிளாஸ்டிக் கோப்பைகளை வைத்திருந்தோம், பிளாஸ்டிக் ஜொக்குகளை வைத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டோம். எங்கள் வீட்டிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் இந்த விஷயங்களை. சோ நாங்கள் எங்களுடைய மாற்றாக இந்த விடயங்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கடந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் செய்கின்ற வேலை என்னன்னு சொன்னால் பிளாஸ்டிக் பொருட்கள் தேடி கேட்டுக்கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு நான் தேடி தேடி பிளாஸ்டிக் பொருட்களை நான் கொடுத்து விடுவேன். ஸோ இது என்னுடைய வேலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. நல்ல விஷயம் இல்லையா? அவங்க ரீயூஸ்க்காக கொண்டு போறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விடயம் தான். எங்களோட பார்த்தி வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அவிசாவளி இருந்து. சரி, அதே போல அன்பு கடந்த வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? மறுபயன்பாட்டு பாவனையின் நான் அதிகமாக பழகி கொண்டேன். உடைந்தவரை உடைந்த பொருட்கள் நான் ஒரு மூலையில் போட்டு விடாமல் அதே மறுசுழற்சிக்காக நான் எப்படியாவது எல்லாம் வருவாங்க, நான் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுவேன். ஏதாவது உதவியாகும் தானே, எங்களுக்கும் பணமும் கிடைக்கும். அதே போல எதுக்காவது மீண்டும் அது ரீசுழற்சி ஆகும். ஸோ அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய சேகரம் சொல்லியிருக்க. நல்ல விஷயம் சேகர், இதான் நல்ல நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். அதே போல அன்பு வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் முடிந்தவரை நான் கொடுத்துக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கார். ஓகே, யாரது? ஜெகன் தான் சொல்லியிருக்கார். மாத்தல் இருந்து இது போன்ற நீங்களும் பிளாஸ்டிக் பாவனையில் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்கின்ற வேலைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது

தாய்க்கிழவி பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் எங்கிருந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, நல்ல உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேணும் சொன்னால் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்தீங்க சொன்னா எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஏராளமான விடைகளுக்கு நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் மனசில் கொண்டு எட்டியம் தொட்டை பணாவத்தை இலக்கம் ஒன்றில் ரவிகரஞ்சில் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அங்க இருக்கலாம் சத்யா, சிடிபி ரவி, ரொனல், திலீப் குமார் எல்லாம் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காகவும் பாடல் பதிகிறது கேட்டு மகளுங்கள். சரி, இப்பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன சொன்னால், பொதுவாக நாங்கள் இந்த தொற்று நோய்கள் பரவும் போது நாங்கள் மக்கள் செறிந்து வாழ வேண்டாம், ஒரு இடத்துல கூட்டமாக இருக்க வேண்டும்னு சொல்லும். ஆனால் சூழ்நிலையில் சில வேலைகள் மாற்றிக்கொள்ளும். அதான் அமெரிக்கா புளோரிடா மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா, கரீபியன் தீவுகளை நோக்கி ரூபி பிரின்சஸ் அப்படின்ற ஒரு பிரமாண்டமான ஒரு சொகுசு கப்பல் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடந்த மே மாதம் உற்சாகமாக புறப்பட்டிருக்கிறது. பயணமும் என்ன சொல்றது, நல்லபடியாக போய் கொண்ட போது பாதி தூரத்தை கடந்தவுடன் திடீரென்று சிலருக்கு கடுமையான வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்திருக்காங்க, சில வேளை ஆரம்பத்தில் இருக்கிற திடீர்னு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் உணவில் தான் பிரச்சனை, உணவில் நச்சுத்தன்மை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுலாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்கப்பதான் தெரிய வந்திருக்கிறது. நோரா வைரஸ் என்ற ஒரு தொற்று நோய் பரவி இருப்பதாக இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அனைவரும் கப்பலில் உள்ள தனி அறைகளில் இப்பொழுது தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா மற்றும் கனடாவுக்கு சென்ற ரூபி பிரான்சஸ் சொகுசு கப்பலில் திடீரென பரவிய அந்த நோய் காரணமாக தொற்று 20 நாள் பயணத்தில் 102 பயணிகள் மற்றும் 23 பணியாளர்கள் மொத்தமாக 125 பேர் இப்பொழுது வாய்ந்து வயிற்றுப்போக்குக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அந்த கிருமி பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றும் பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. ஆக இதன் காரணமாக தான் இப்பொழுது அங்கு இருப்பவர்கள் பயந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காரணம், இது அதிக அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது பற்றிய செய்திகள் வரும்போது நான் உங்களோடு கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இதே போல இந்த யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா, யுத்தங்கள் தொடரும் போது பாதிப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. உக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா நடத்திய தாக்குதல் பார்த்தீங்கன்னா 21 பேர் பலியாகி இருப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் 74 ஏவுகணைகளும் 496 ட்ரோன் தாக்குதல்களும் பயன்படுத்தப்படுதாக சொல்லப்படுது.

0: கியூ நகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 பேர் பலியாக இருப்பதாகவும் 90 பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உக்ரைனுக்கு எதிரான உள்துறை ராணுவ நடவடிக்கைக்கு என்ற பெயரில் 2022 பிப்ரவரி ரஷ்யா தொடங்கிய போரானது 4 கடந்தும் நீடித்து வருகிறது என்பது ஒரு கவலையான விடயமாக பார்க்கப்படுகிறது.
1: திரை உலகின் நட்சத்திரம்
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் நரேஷ் ஐயர்.

0: இல்லை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம் வசந்தம்
1: எஃப்எம் மக்கள் சூடிய மகுடமே
2: காலை பொழுது நூற்றாகும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட கேள்வி, அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் பாவனையை எப்படி குறைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டுக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன விஷயங்களை மற்றவர்களும் கட்டாயம் நீங்கள் பின்பற்றுங்கள் இல்லையா. ஒரு கடைக்கு போகும்போது நீங்கள் பொருட்களை வாங்க சொன்னால் வீட்டில இருந்து துணி பையை எடுத்துட்டு போக வேண்டும். நல்ல விஷயம் தானே, எடுத்துட்டு போகலாம், என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது உங்களுக்கு, எடுத்துட்டு போங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா பேகுக்கும் காசு எடுக்கிறாங்க தானே, அப்ப காசு இல்லாமல் நீங்கள் கொள்ளும் செய்து கொள்ள முடியும். அதே போல வீட்டில் நீங்கள் சமையலர்கள் பாவிக்கின்ற பொருட்களாக இருக்கலாம், அதே போல மட்டப்பட்ட தேவைகளுக்காக பாவிக்கின்ற பொருட்களாக இருக்கலாம். முடிந்தவரை நீங்கள் பிளாஸ்டிக் பாவனைகள் குறைத்துக் கொள்ளுங்க, காரணம் அதன் உக்கும் தன்மை குறைவாக இருக்கிறது இல்லையா. ஆக அதிகமாக இருக்கும்போது, உக்கும் தன்மை அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக இருந்தாலும் காலம் எடுக்கும், நீண்ட காலம் என்ன சொல்றது, ஆயிரக்கணக்கான காலம் எடுக்கும்போது பிளாஸ்டிக் பாவனின் மூலமாக எங்களது நிலங்கள் பாதிக்கப்படுகிறது, எங்களது வளங்கள் பாதிக்கப்படுது. இப்படியான பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் பிளாஸ்டிக் பாவனையை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏராளமான விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, நன்றி சொந்தங்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேரம் தற்போது 10:01.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தண்டனை தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: மெல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: யுக்ரைன் தலைநகர் கிவ் மீது ரஷ்ய படைகள் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 2 சிறுவர்கள் உட்பட 21 பேர் பலியாகியுள்ளனர். 85 பேர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் கிவில் இதுவரை பயன்படுத்தாத மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக நகரின் முதல்வர் தெரிவித்துள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களையே நீங்களும் கூட கேட்க முடியும். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் கிருவாண்ணா, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அஞ்சு ஈச்சரங்களில் ஒன்றான கீரிமலையிலிருந்து ரமேஷ் குமார் கிடைக்கிறேன்.
0: யாழ்ப்பாணம் கீரிமலையிலிருந்து வந்துக்கிறீங்கண்ணா?
1: ஆமா.
0: சரி, அப்ப உங்களுடைய சொந்த இடம் எது? நிகழ்ச்சியின் முதலாவது அப்படியா? உங்களுடைய முழு பெயர்
1: என்ன? ரமேஷ்குமார்.
0: சரி, இப்ப ரமேஷ்குமார் உங்களையும் இன்முகத்தோடு வசந்தம் வானொலியின் ராகம் சுகமானது வரவேற்கிறது.
1: நீங்கள் தெரிவு செய்து போடும் பாடல்கள் அனைத்தும் அற்புதமானவை.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: சரி,
1: சொல்ல வார்த்தைகள் இல்லை.
0: சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நான் சாவச்சேரி ஸ்டார்ட்டல் நடத்தும் தனிதனுக்காகவும், தயாண்ணைக்காகவும், கிளர்ச்சி கரகோலத்தில் இருக்கும் குட்டி அன்னைக்காகவும், சுருதி புடவையகம் நடத்தும் சுதாவுக்காகவும், மட்டுவில் போனா சிரிக்காகவும் அனைத்து வசந்தங்களுக்கும், அனைத்து உள்ளவர்களும் நல்ல பாட்டோண்டு வாங்குவோம்.
0: அதாவது நீங்க இந்த வருடத்தில் எப்படியாவது இணைந்து கொள்ள வேணும், என்னோட பேச வேணும் சொன்னதுனால ஆடியில வந்து இப்ப வந்து பேசி இருக்கிறீங்க.
1: நன்றி
0: நிகழ்ச்சி. தமிழ்க்கு
1: நன்றி, நன்றி, நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வணக்கம் கிருபான்னா நான் ஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். புவனேஸ்வரன் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை துள்ளிசை பாடலாக வெள்ளி வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் யாழ்ப்பாணம் அச்சு வேலியிலிருந்து ராஜன் உமா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இன்று எனது அன்பு மகள் திவேனிகாவுக்கு ஆக வேண்டி ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. சசிகலா வந்திருக்கின்றார். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்ல ஒரு பாடல் வேண்டும் அண்ணா. நான் குசல்லாவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். வளமை போல் நின்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சங்கமித்த மாவட்டத்திலிருந்து கணேஷ் ராஜா இணைந்திருக்கின்றார். ஜோகா செல்வ தயா திலேப் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மொரீன் இணைந்துக்கிறாங்க. ராஜகிரிவிலிருந்து அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றேன், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. கொழும்பு 5 அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரூபன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். மாத்தளையிலிருந்து நாகஜோதி வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சம்பரபாக கௌரி இணைந்திருக்கின்றேன், இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழில் இருந்து தாழ்ஷினி இணைந்துக்கிறாங்க. ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நான் அசுருதீன் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. குறிஞ்சங்கனியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல் தெரிவுகளோடு இனிதாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் இணைந்துக்கிறாங்க. தொண்டைமானார் செல்வச்சனையிலிருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அந்தோணி ஜூடு வந்திருக்கின்றார். பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் பேர்வளையிலிருந்து ரிம்சான் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்துக்கிறாங்க. தினேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் கொட்டாஞ்சீனையிலிருந்து திருமதி வரலட்சுமி இணைந்திருக்கின்றேன். ஆரம்ப பாடலே அமர்களம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. நற்பட்டிமுனையிலிருந்து வந்திருக்கின்றார் சத்தார் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தேவி ஜோகேஸ்வரன் நடந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாவனல்லையிலிருந்து நிசா நடந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பாக மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூலை மாதம் 3ஆம் திகதி மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணா மகா வித்யாலயத்தில் காலை 7 மணி முதல்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: இல்லனா உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
4: வார ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
5: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
6: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
7: இடைக்காலத்தின்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:40 இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ஜூட் பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா ஜூட்?
1: நிகழ்ச்சியில
0: யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேக்கிறக்காங்க ஸ்ரீநாத், உதய, கேத்திகா, விதுஷா, லக்ஷி, சர்வீஸ், பிரியா, தர்சனி, சந்திரகுமார், அமுத்திரிகளை மனோட குடும்பத்துக்காக, மசாண்ட குடும்பத்துக்காக, அபிஸ்தாவில சீத்தி பத்தோட்லன்னா மேத்தத்துல நம்ம சேகர் டெய்லர்ஸ்ல வசனம் கேட்பாங்க, அவங்களுக்காகவும் வசனம் கேட்டு அனைத்து எல்லோருக்காகவும் நம்ம வசந்த குடும்பத்துக்காக கேட்போம்னா. நன்றி அண்ணா.
0: நன்றி. நிகழ்ச்சி நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் ஆமஸ்ட் லாங்கா ஹோட்டலில் இருந்து அன்வர் இணைந்திருக்கின்றேன். இனியும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை, இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுவலையில் இருந்து கண்ணா இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நீலமுகம் தேவி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளே. ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் தொகுப்பு வேற லெவல் அப்படின்னு சொல்லி முகமது சாலி வந்திருக்கிறார். மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளே. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் செங்கலடியிலிருந்து சகில சந்திரசேகரம் இணைந்திருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை, இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நான் கர்ணன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். ப்ரோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறான்னு நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. அதே போன்று இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நான் மனோகரன் இணைந்திருக்கிறேன். கிருபா அண்ணா கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சரீஃபா இணைந்திருக்கிறாங்க. நிக்கவரட்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஈராவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அக்கறைப்பட்ட பாப் ட்ரெயில நிசார் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் எஸ் பரமானந்தன் வசீஹரன் இணைந்திருக்கிறேன். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க ராஜா வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கருப்பையா கலை செல்வன் இணைந்திருக்கின்றார். பகவந்தலாவியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. மங்களேஸ்வரன் வந்திருக்கின்றார். தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. மீப்பேட்டை கந்தையிலிருந்து பிரசாத் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி டீன் வந்திருக்கின்றார். பாடல் தெரிவுகள் அத்தனையும் வேற லெவல். நான் கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறேன். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் ஹரிஹரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகினர். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கையில் பல்வேறு வகையான விபத்துக்கள் காரணமாக நாளொன்றுக்கு 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கள் மற்றும் தற்போதைய நிலவரங்கள் குறித்து அதிகாரிகள் வெளியிட்ட தகவல்களின்படி உயிரிழப்புகளின் சாலை விபத்துக்கள் பிரதான பங்காக உள்ள போதிலும் பொதுமக்கள் ஏனைய பொதுவான ஆபத்துகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளுக்குள் 8 நாட்களாக சிக்கியிருந்த ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை 140 டன் எடையுள்ள இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மீட்பு பணியாளர்கள் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர். சுமார் 100 மணித்தியாலங்களுக்கு மேலாக போராடி மீட்புக் குழுவினர் அவரை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேற்று ஒருத்தரை பார்த்தேன், இப்போ ஒருவரை கேட்க போறோம். வணக்கம்.
1: அதேதான், நேற்று ஒருவரை பார்த்தோம், இன்று வரைக்கும் பார்க்கல, இன்று பார்க்க போறோம்.
0: எப்படி இருக்கிறீங்க பிரபாகரன்?
1: நல்ல, உங்களை கண்டதும் ஆக பெரிய ஆனந்தமா இருக்குது. என்ன
0: அப்படியா?
1: எனக்கு மட்டுமில்ல, நான் இந்த வசந்தம் கேட்கறதுல இருந்து அனைத்து ரசிகர்களுக்கும் உங்களை கண்டா பெரிய சந்தோஷம்.
0: ஓஹோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசுறது இப்படி
1: இல்ல, நான் இந்த உங்களை ரேடியோ கேட்டுக்கொண்டா இருப்பேன், கதைக்க முடியாட்டிலும் கேட்டுக்கொண்டான் இருப்பேன். ஒவ்வொரு தரம் உங்க மற்றவர்களோட கதைக்கிறதில் விட உங்களோட கதைக்கிறது பெரிய யாரையோ கண்ட மாதிரி அப்படி பெரிய சந்தோஷப்படுவாங்க.
0: அப்படியோ, சரி சொல்லுங்க.
1: ஒரு கவர்ச்சி உங்கள்ட இருக்கு.
0: இருக்கா?
1: இருக்கு.
0: ஆஹா, குரல் கவர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படியா?
1: இல்ல இல்ல, மனித கவர்ச்சி, மனித நேய கவர்ச்சி.
0: ஓஹோ, சரி இப்ப சொல்லுங்க, வேலையில இருக்கிறீங்களா இல்லாட்டி ரொம்ப உற்சாகமோ அப்படி ஒய்யாரமோ நண்பர்களோட இருக்கிறீங்களா? கொஞ்சம் சொன்னீங்க.
1: நண்பர்கள் யாருமே இல்ல, நீங்க தான் ஒரு நண்பராக இருக்கிறீர்கள். அத்துடன் உங்களுக்காகவும் பக்கத்துல சத்தமாக வசந்த ராசா வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தான் பெரிய ஒரு 100 பேர் கேட்கக்கூடிய மாதிரி தொழிற்சாலை வச்சுக்கிறார்.
0: வசந்த ராசா எப்படி வசந்தம் கேட்காம இருப்பாரு?
1: அதுதானே வசந்த ராசா இப்ப சட்டமா கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
0: சரி,
1: மற்றும் இந்த நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிலவர் குரானே இப்ப நம்ம என்ன சொல்ல உன்ன சொல்ல, அதுக்காக வசந்தரே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து ரசிகர்களுக்காக.
0: சரி, நல்லதொரு பாடல் கேட்க போறீங்க. என்ன?
1: மிக்க நன்றி. நல்ல ஒரு பாடலை தாங்க. நான் ஒரு பாடல் ரெண்டு கேட்கிறேன், அந்த பாடல் வாரதில்லை.
0: ஏன் வாரதில்ல?
1: அது எனக்கு தெரியல, இடைக்கால பாடல் தான் அது.
0: என்ன பாடல்?
1: ரஜினிகாந்தும் விஜயகுமார் நடிக்க படத்துல ஒரு பாடல் உண்டு, நல்ல பாடல். நேற்று முழுக்க ஞாபகத்துல வச்சிருந்தேன், இப்ப வருதில்லை.
0: பாருங்களேன், நீங்க இப்படி நீங்க
1: வருது
0: வந்துட்டு சொல்லுங்க. இந்த பாடல வருது வருது விலை அது இல்லையே.
1: இல்ல இல்ல, அது ரஜினி கமலஹாசன் பாட்டு.
0: அதானே
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். சபுமல் கந்தவிலிருந்து வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான பாடல்களோடு மட்டக்கிழப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு வணக்கம் கிருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவிலிருந்து விதுர்ஷனி இணைந்துக்கிறாங்க. விதுர்ஷனி பிரகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை நான் பூனாகலை ஊரிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் குறிப்பிட்டிருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதை இவளை ஜோன் ஏகாம்பரம் வந்துக்கின்றார். அக்கரைப்பற்றிலிருந்து வசந்தத்தை பற்றி இருப்பதாக குறிப்பிட்டுகிறதை இவளை தெவிட்டாத தெள்ளமுதாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை வத்தளை எட்டம்பொலவத்தியிலிருந்து தனுஷ்கோடி வந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். குறிப்பாக சுசி குடும்பம், ரமணன் குடும்பம் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் வந்திருக்கிறார். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் எங்களுடைய புத்தூர் விபிஎஸ் ட்ரெயிலர் கடையில வந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குகனேஸ்வரன் குறிப்பிடுகின்றார். தேவி ஜோகீஸ்வரன் விரும்பிய பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அக்கரைப்பற்றிலிருந்து அப்துல் காதர் நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக குறிப்பிடுகின்றார். கொட்டக்கலை காளிமுத்து வந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாவலைப்பட்டி கனி மொழி வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை முகவந்தலாவிலிருந்து ரொரேக்கா வந்துக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இடத்து நடத்துகிற பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி நாகராஜன் குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் ரொசலகமையிலிருந்து குசல ராஜா அணிந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடையிலிருந்து வேணி வந்திருக்கிறாங்க. மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்து கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அண்ணா, ரொம்ப சந்தோஷம், நேர்கள் கேட்ட பாடல்களை கேட்ட நிமிடத்திலேயே தருவீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சத்தார் குறிப்பிட்டுகின்றார், அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:32 இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம், நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா சந்திரா?
1: ஆமா, இந்த நாட்களுக்கு கூட உங்களை
0: வேலையில் இருக்கிறீங்களா? வீட்டிலயா?
1: இன்று வேலை, நாளை விடுமுறை.
0: நாளை விடுமுறை, நாளைக்கு தான் நிறைய வேலை இருக்கு. இப்ப வந்து வேலையில இருந்தாலும் அந்த
1: வேலையா துவைக்கிறதுல இருந்து மார்க்கெட் வேலை வரை
0: இல்ல, அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. என்னன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க லிஸ்ட் ஒன்று இருக்கும், அதை உங்களுக்கு தருவாங்க. நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா எழுதிட்டு போங்க, அதையாவது சாட்டி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிக்கலாம்.
1: ஒன்றுமில்லை, அதுதான் இருக்கு.
0: சரி சொல்லுங்க ஹரச்சந்திரா, இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடல்.
1: நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்று கருவி வாழும் மனித ஜாதி, அதில் வாழ்வதில்லை நீதி. வாழும் மனித ஜாதி, அதில் வாழ்வதில்லை நீதி. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் இந்த கனவில். நன்றி.
0: நிலைக்குமா?
1: பார்ப்போம்.
0: சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: யாழ்ப்பாணம் பருத்தி துறையில இருக்கின்ற சியாமலா, பாண்டியூரை சேர்ந்த ஈந்து, தேவமணி டீச்சர், முரக்கத்தாஞ்சினை தேவபுரம் தீபா, பாண்டியூரை சேர்ந்த ஆதித்தன், கமலன் சவராஜா, மருதமனை பிரதான வீதி புட்டுக்கடை புகாரி, முகமது ரவி சார், அனைவரையும் இணைத்துக் கொண்டு தாருங்க.
0: நன்றி, நிகழ்ச்சியில் நடந்த வைக்க.
1: நன்றி, நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பாடல் ஒன்று நான் கேட்டிருந்தேன். அந்த பாடலை வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம் பாடானை நான் அந்த பாட்டு தான் எடுத்தேன்.
0: வாழ்வு மட்டும் சரி, அது நல்ல பாடல் தான். சரி, இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
2: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எங்க
0: இருந்து?
2: என்னோட
0: மகள்
2: அஷிகாவுக்கு ஏழாவது

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன
2: செய்யணும்?
3: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியின் இறுதி நேயராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் திருவா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க, இறுதி நேயரா வந்தாலும் குமார். சரி சொல்லுங்க, நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க குமார்?
1: அனைத்து உள்ளங்களுக்காக உங்களுக்காக எனக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.
0: இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற ஒரு வேளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சதீஷ் வந்திருக்கின்றார், அருமையான பாடல் தெரிவுகள், நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பண்ணைப்புறம் மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பாலு குறிப்பிடுகின்றார். அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொட்டக்கலையிலிருந்து சந்தானம் வந்திருக்கின்றார். நிசா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற இதேவழி, அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி விஜி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபீனா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: சும்மா சும்மா ஒரு சூப்பரான பாடல் சார்லி சாப்ளின் திருப்பதற்காக பெற்று வர அருமையான பாடலுக்கு எடுத்து வந்திருக்கிறோம். மட்டகசமாக மாத்திய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாளை 2 நாட்கள் விடுமுறை. எனவே இன்றைய தினம் வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ அபுல். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். சும்மா சும்மா வந்து போனேன். நீங்களும் சும்மா தான் என்ன?
0: சரி, எல்லாமே சும்மா சும்மா தான். சரி அபுல் ஹாசன், இன்னைக்கு நீங்க என்னது ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறீங்க? என்னன்னா 2 நாட்கள் விடுமுறை.
1: ஆமா,
0: அதனால இன்னைக்கு கொஞ்சம் வந்து தலைய
1: சும்மா வந்து போனேன். சும்மா வந்து அதுக்கு முதல்ல சும்மா ஒரு விஷயம் சொல்லணும். சின்னவங்களே பெரியவங்களே சாரப்பாம்ப குட்டிகளை சவுக்கார கட்டி வலை இந்த ஈர கொள்ள ஆசிக்கான மதிய நேர வணக்கம். ஆசிக்கா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம். அப்புறம் சொல்லுங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? இந்த ஈர கொள்ள
0: நல்லா இருக்கிற நீங்க?
1: ஏதோ இருக்கேன். கல்யாணத்துக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்?
0: அது நீங்க தான் சொல்லணும்.
1: காதலிக்கிறவன் காதலிக்காக கடன் வாங்குவான், கல்யாணம் முடிச்சவன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்டுவான். பாட்டு படபடன்னு டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி டமாண்ட் எடுத்து டுமின்னு ஒரு ஆசிக்கான பாட்டு உங்களுக்கு போடுவோம். ஜாலியா பேச்சு வாங்க இந்த பக்கம்.

0: ஐயன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ரட்டகாசமான பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:19 நிமிடம். அபுல்ஹாசன்,
1: இந்த நேரத்துல வந்து எங்களோட பேச தாராவது வந்தீங்க?
0: வந்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, வராம இருப்பாங்களா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ரமேஷ்குமார். எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
2: எனக்கு
1: வாய்ச்சியில் என்னதான் சிங்கத்துக்கு வாய்ச்சி போன புல்லு திங்காது. எங்க போவ? பள்ளி வாசல், கோவில் வாசல், அம்மா தாயின் தான், வேற என்ன எங்க போவனா?
2: இதே
1: கையோட போயிட்டு ஒரு வாங்குங்க, கோடி கணக்கில் படும் பட்டா அபிலாசனுக்கு எவ்வளவு சரி பார்த்து. சரி, அதை விடுங்க, தாராளம் இருக்கிறா.
0: சரி, யாருக்காக பாடல் சொல்லுங்க.
1: ஆறால் தாண்டி
2: நான் சின்ன கடை சின்ன கடை ரூவருக்காகவும், சொந்தமனார் அன்பு நண்பன் சுடலுக்காகவும், திருப்புட்டு சொந்தக்காரி சொந்தக்காரி பரத்து துறை அருமைக்காகவும், மற்றது எங்க சங்கச்சி கட்டுவனில் இருக்கும் சௌந்தராக்காகவும்
1: என்ன செய்ய மனசு தொட்டு சொல்லுங்க. என்ன செய்ய மனசில் உடஞ்சு போச்சு. இனி ஆசிக்கான பாட்டு ஒன்று வருது உங்களுக்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: ஜே ஜே திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அளித்து ஓய்ந்தது. செவிகளுக்கு விருந்தாய் மதிய நிறுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதிரை நிகழ்ச்சியில் அவள் அடுத்து இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு
1: சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: அன்பான மதிய நேர வணக்கம்.
1: சப்பமா இருக்காங்க.
0: வசந்தகுமார் அப்படியா?
1: நல்லபடியா போய் கொண்டிருக்குது.
2: எனக்கு பாடல் தர முடியுமா?
1: என்ன பாட்டு ஒண்ணு உங்களுக்கு?
2: அந்த இந்தியன் படத்துல மாயா மச்சிங்கு மச்சம் பக்க வந்தாயா.
1: மாயா மச்சா மச்சான பக்கம் வந்தீங்களா? மாற பாட்டு நீங்களும் கேக்குறீங்க. அந்த பாட்டு
0: திரைப்படத்துல எல்லா பாடல்களுமே அருமையிலும் அருமை.
1: என்ன மீக்காங்க பாட்டு கேக்கு?
2: அனைவருக்காகவும் கேக்கும்.
1: நன்றி.
0: ஓகே நன்றி.
1: ருப்பி ஒருத்தர் கேட்டாதான் தம்பி என்ன செய்றீங்க. அண்ணாக்கு உதவியா இருக்கும். வெரி குட். அண்ணன் என்ன செய்யறாரு? சும்மா இருக்கிற நீங்க
0: உற்சாகம்
1: உற்சாகமான பாட்டை போடுங்க தாத்தா. உங்க கவலை எல்லாம் பாட்டுல காட்டாம

0: அரசர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: சுபகீர்ப்பாளர்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதிகளம் நிகழ்ச்சியோடு நேரம் 12:45. நேரம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
2: என்ன வித்தியாசமான பேர் கிருஷ்ண பக்தன் அப்படின்னு கேட்டதும் கொட்டுப்பவனி கிருஷ்ணோ கிருஷ்ண அதே அந்த பேரையா அப்படி நீங்க கேட்டுதாருக்கா கொடுத்துருக்கீங்களா இல்லன்னு சொல்லிக்கீங்களா ஸ்ரீதேவி?
1: என்ன செய்றீங்க? வீட்லயா?
2: என்ன
3: செய்றீங்க?
2: தம்பி பாட்டு போல் கேக்கும்
3: மற்றும்
1: அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, கேட்கலாம். அடுத்து ஒலிக்க வருகின்றது இந்த மனதிலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னா
2: நரேஷ் ஐயர்.
0: திரை உலகில்

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரியொன்று ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் பொல்பிட்டிய கழுகல சிங்கள மகாவித்யாலயத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளான நிலையில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கடவத்திலிருந்து நுவரெலியாவிற்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் கித்துல்கல தெலிகம பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஐக்கிய அமெரிக்காவின் விமானி ஒருவர் இந்தோனேஷியாவின் பப்புவா வலயத்தில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பொறுப்பை பப்புவா ஆயுதக் குழுக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதுடன் விமானத்திற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் இடம்பெற்று வரும் சுதந்திர போராட்டத்திற்கான தாக்குதல்களின் தீவிரத்தை குறித்த கொலை வெளிப்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
3: நிமிர்ந்த நடை.

0: சந்திரமுகி திரைப்படத்துக்காக இடம்பெற்று ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 1:09 நேரம்.
1: சந்திரமுகி செல்லிதாரு
0: நேர்ல காட்டவா?
2: என்ன
1: செய்ய என்ன உங்க செல்ல வாணனா நீங்க வரவான நீங்க வரவானு செல்லு அப்படி இப்படி ஒரு 2-3 நாளைக்கும் சான்ஸ் ஒண்ணுதாரு அப்படி வாரு.
0: நீங்க
1: அருள்மொழி என்ன பண்ணு வீட்டுல ஊர்ல நீ திருவிழாவில எல்லாம் முடிஞ்சா?
0: அமையாது
1: சில பேர் லூஸ் அசுமா சிரிச்சு கொண்டு
2: அன்புதானே
1: என்னையும் கூட்டாளியா பாத்து கொள்ளுங்க ஜிதேவி. அழகி பிரம்மனிடம் மனு கொடுத்திருக்கேனா? பிரம்மன் என்ன சொன்னாரோ தெரியா? நன்றி.
0: தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு விசேடமான ஒரு சியாதி நூடக வலையமைப்பு விசேடமான ஒரு விழிப்புணர்வு வேலை
1: திட்டம்.
0: நாங்களும் வீதிகளை பயணிக்கிற நேரம் எப்படி பயணிக்கணும், எவ்வளவு பாதுகாப்பு முறைகளை வந்து பின்பற்றணும் சொல்லுங்க அபுல் ஹாசன்.
1: கட்டாயமா கவனமா ரெண்டு பக்கம் பாக்கணும், முன்னுக்கு அப்படி இப்படி எல்லாம் மஞ்சள் லைன்ல அப்படி இப்படி தெளிவா போகணும். என்ன அதை சொல்லி கொடுக்குறேன்ற ஒரு பெரிய விஷயம் தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நாங்களும் வீதிகளை பயணிக்கிற ஒவ்வொரு நேரங்களும் வந்து மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நேரத்தை சரி பார்க்கலாம். நேரம் 1:12.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு புதுமைகளோடு

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
3: ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
0: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: உங்களுக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் இசை புயலின் இசையில் ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் 1:25. அபுல் ஹாசன் ஒரு சொந்தம் எங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு
1: இருக்கிறார். யாரு? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாரு பேசுறீங்க?
2: நான் நாவலப்பட்டியிலிருந்து ஸ்ரீநீலா பேசுறேன்.
1: ஸ்ரீநீலா,
0: எப்படி இருக்கிறீங்கம்மா? நல்லா இருக்கிறீங்களா?
2: தெய்வீகம்.
1: சினிமா படமே எல்லாம் வச்சு சந்திரோதயம் ஒரு பெண்ணானது அப்படியா?
2: அப்படி

0: ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்
1: உங்களுக்கு. சந்திரோதயம்
2: சினிமா படமே எல்லாம் வச்சுக்கீங்க, சந்திரோதயம் ஒரு பெண்ணானது அப்படியா?

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் நரேஷ் ஐயர்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: சூப்பரான பாடல்களோடு உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் மதிய நேர குதிரை நிகழ்ச்சியோடு அபுல்ஹாசன். தொடர்ந்து ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கிடைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம் எங்களோட அசுருடன் இணைந்திருக்கிறார் குறிஞ்சாக்கணிலிருந்து, அவரும் இணைந்து கொண்டு நூர்ஜஹான், அதே போல அன்வர், ஜாரி, ரிகா, ஸ்ரீயாத், ரீனா குட்டிக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். பூனாவில் இருந்து ஜெயசுதாஸ் இணைந்திருக்கிறாரு. அன்பான உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றதா சொல்லி இணைந்திருக்கிறார்.
2: அதே மாதிரி தூத்துக்குடி தமிழ்நாட்டிலும் தங்கம் வந்திருக்காங்க, ஜனிதன் வந்திருக்காங்க, அந்தோனி அம்மாள் வந்திருக்காங்க, ஆஷிக்கான பாட்டு ஒன்று தாங்கனானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதே போல ஆஸ்போர்ன்ல இருந்து விஜயகுமார் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறாரு, அவரும் வசந்தத்தை ரொம்ப சத்தமா நாங்களும் கெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹேட்டன்ல இருந்து இணைந்திருக்கிறாரு. சரி, அப்படியே மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். எங்களிடம் வந்து இணைந்திருக்கிறார் சண்முக சுந்தரம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கெடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார்.
2: மரதானில இருந்து ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கார், ஃபஷால் வந்திருக்கார், கண்மணி வந்திருக்கா, இவங்களோட சந்தி எங்கட சுரேஞ்சியும் வந்திருக்கார். சூப்பரான ஒரு பாட்டு தாங்க நானு சொல்லிக்காங்க.
1: சரி, அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழிக்க வருகின்றது, கேட்டு பார்க்கலாம்.

தட்டுன்னு தட்டுக்கு தட்டுன்னு தட்டுக்கு தின்தா புதுமைகளோ

0: 2.8 வசந்தம் FM மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 57,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் டெங்கு தொற்றினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 35 காணப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1,253 டெங்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 11,811 தொற்றாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் 11,443 தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர்.
1: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
2: சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உணவகம் ஒன்றில் இடம்பெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதலில் 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நகரின் நீதிமன்ற வளாகத்திற்கு மிக அண்மித்த பகுதியிலிருந்த உணவகம் ஒன்றிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் தாக்குதலில் நீதிமன்றத்திற்கு வருகை தந்த சட்டத்தரணிகள் சிலரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் உரிமை கோராது நிலையில் அந்நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 தனநிதானை சீர்திருப்பு, 10 முதல் பரிசு, 20 ரூபாய், 1,00,000, 3,000, 100, 60 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: உள்ளம்கொள்ளை போகுதே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல். அபுல், உங்களுக்கு எப்படி உள்ளம்கொள்ளை போச்சு?
1: உள்ளம் இப்பயே கொள்ள போயிட்டு தேடி தேடி உள்ளத்தையும் காணும் களைப்படுத்தினாங்க.
0: இல்லையா?
1: இல்ல, இதுக்கு தூக்கிட்டாலும் ஏமாத்திட்டான்.
0: எத்தனை பேர் ஏமாத்தினாங்கன்னு சொல்லுங்க.
1: என்னத்த சொல்றேன், வார எல்லாம் அப்படிதான். உள்ளத்தில் கதவுகள் கண்களடா.
2: அப்துல்
1: மஜீத், எப்படி இருக்கீங்க? எங்க ஈரகோளி
2: நல்ல சோமா இருக்கீங்களா? நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா?
1: மஜீத் தீக போகல, சுகத்துக்கு என்ன குறை? எந்த ஈரகோளி
2: அதான் அபுல் அபுல் தாங்க இருக்க போல எங்களுக்கு என்ன குறை? தியேட்டர் நம்ம தியேட்டர்ல ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். வருவாங்க நாளைக்கு வர மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. இது நம்ம தியேட்டர், வாங்கலே பில்லா கூப்பிட்டுருக்காரு, வாங்கலே.
1: நீங்களும் வாங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை?
2: ஓ ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா.
0: சரி, ஓகே. மதி சாப்பிட்டீங்களா?
2: எப்படி மேடம், சுகமா இருக்கீங்களா? மேடம்
0: நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? ஃப்ரீயா இப்போ?
2: நான் இன்னும் சாப்பிடல மேடம், இப்பதான் பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் மேடம்.
0: சரி சரி, வீட்டுல என்ன ஸ்பெஷல் லஞ்ச் இன்னைக்கு? ரொம்ப விசேஷம் அப்படியா?
2: என்ன விசேஷம்? ஒன்றும் விசேஷம் இல்ல, மீன் கறியும் சாப்பாடும் தான் மேடம். இன்றைக்கு
1: என்ன என்ன செய்ய இருக்கிறத சாப்பிடவானா? வேணா
2: பாடலை கேட்பதற்கு அப்புள் தம்பி தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொஹிதீன், குடும்ப பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜி பேகம், அவரது கணவர் முகமது சயீத் செல்லம் மாலுக்காவும், மாமனல்ல சகோதரி நிசா குடும்பத்தாருக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்தித்துறை சகோதரி அருள்மொழிக்காவும், தம்புள்ளை ரகுமா குடும்பத்தையும் சேர்த்துக்கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு இருவருக்கும் நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி.
0: சரி, ஓகே. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, இதே போல வந்து எங்களோட அன்பு சொந்தங்கள் வந்து எங்களோட பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்?
1: அதுக்கு கால் பண்ணணும் 01212501
0: அப்படி இல்லைன்னு சொன்னா கால் பண்ணலாம் 01212151 பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க நினைந்து கொள்ளுங்க.

அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: நாடகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: இந்த
0: முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: முதல்வன் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக நேரம் 2:30 சரியாபில்
1: இந்த நேரத்தில் தார் வந்தீங்க எங்களோட பேசு.
0: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: ஹாய் ஹாய், வணக்கம். யாரு?
2: நான் லோஷா அழைக்கிறேன்.
1: லோஷா
0: எங்க இருந்து?
2: சொல்புடத்துல இருந்து.
1: சுழிபுரத்துல இருந்து லோஷா? எப்படி லோஷா?
0: லோஷாவா ரோசாவா?
1: லோஷா.
0: லோஷா சுழிபுரம்.
1: முதல் புல் பேரே லோஷா தான். என்ன
2: இல்ல?
0: நீலோஜினி
1: லோஷா ஆக்கிட்டீங்க. என்ன லோஷா? என்ன ஸ்கூல் போறீங்களா, வீட்டுல இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா? என்ன செய்றீங்க லோஷா?
2: நன்றி.
0: சரி, இதே போல சொந்தங்களே தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக பெற்றுள்ள சூப்பரான பாடல்.

0: அதே போல வந்து ராஜன் இணைந்திருக்கிறாரு, அவரும் உறவுகளுக்காக பாடல்கள் பிகற்றி இருக்கிறாங்க. சென்ட் ஜான் டில்லரில இருந்து மங்கேட்கரசியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க.
1: அதேபோல எங்க பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கார், ஆட்சிக்கான பாட்டுகள் போய்த்துக்கிட்டுனா என்ன சேர்த்துக்கணும், நல்ல ஒரு பாடல் தாங்க சொல்லியிருக்கார்.
0: அதே போல பிரசாந்த் இணைந்திருக்கிறார், மேபி டிகந்தையில இருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கேட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறார். அகமது லெபே நசார் இணைந்திருக்கிறாரு, பொதுவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பவாத் அஃபான் முஜாகிர், அதே போல ஃபாஸ்ட்லான் ஃபாஸ்ட்லிக்காக ஒரு சூப்பரான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். கினியா மௌரூப் நார்ல இருந்து நசூர் இணைந்திருக்கிறார், பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி.
1: புகவந்தலாவில இருந்து கருப்பையா கலைச்செல்வன் வந்திருக்காரு, சூப்பராகி பாட்டுகள் எல்லாமே இன்னும் சேர்த்துக்கொள்ளுங்க நான்.
0: அதே போல தினேஷ் இணைந்திருக்கிறார் கலோனினால இருந்து, வைஜெயந்தி மாலா இணைந்திருக்கிறாங்க பலாங்குடையில இருந்து, பாப் ட்ரெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அக்கறை பற்றில இருந்து நிசார் இணைந்திருக்கிறாரு, அதே போல பண்ணைபுரம் தமிழ்நாடுல இருந்து மணிகண்டனம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்.
1: நீங்களும் இதே மாதிரி அவங்களோட பெயர்கள் வரணும்னு சொன்னா எங்களோட தொடர்ந்து மீண்டா ஆட்சிக்கா அவங்களோட பெயர்கள் வரும் எங்கடி.
0: சரி, அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனிதத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல், இன்றைய ஸ்டார் பாடகர் நரேஷ் ஐயர்.
2: திரை உலக

0: ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து மனித்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜிஆர் வந்திருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: என்றும்
0: பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: அமிர்தசமத்தில் வசந்தம் FM வாழ்த்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானிய சீடு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிட. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சுகாதார பணி உதவியாளர்கள், அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர்கள், நுழம்பு ஒழிப்பு உதவியாளர்கள் மற்றும் சிற்றூழிய கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 2652 பேருக்கு அடுத்த மாதத்திற்குள் நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நளீந்த ஜாதிசவின் அறிவுறுத்தலுக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவை தரத்தை மேம்படுத்துதல், வைத்தியசாலை கட்டமைப்பை மேலும் திறம்பட செய்தல் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்லுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் மாகாணத்தில் முதற்கட்ட சுகாதார பணி உதவியாளர்கள் 627 பேருக்கு நாளைய தினம் நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் தெற்கே உள்ள கல்குவாரியொன்றில் இடம்பெற்ற விபத்தில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கல்குவாரியில் வழமை போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாரிய கல்லொன்றை அகற்ற முற்பட்ட போதே 40 அடி உயரத்திலிருந்த கல் கீழே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது விழுந்துள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் 18 பேர் சம்பவ இடத்தில் இருந்த நிலையில் அவர்களில் 7 பேர் ஸ்தலத்திலேயே பலியாகினர்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனடி தானிய சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிட. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்ன நடக்குங்கிற அப்டேட் மட்டுமல்ல, நிறைய சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் இன்று நாளில் நடந்திருக்கு. அது உங்களோடு ஷேர் பண்ண போறோம். நிறைய பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் 102.6 102.8 வசனத்தை பண்ணி ரொம்ப சத்தமாகவே கேட்டுக்கொண்டிருக்கலாம். கிடைக்கப்பக்கூடாக இருக்கலாம். நேரம் 3:09 கொண்டிருக்கிறது. குறிப்பாக உள்நாட்டில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, மழை ஒரு பக்கம், புயல் காற்று அப்படிங்கிற மாதிரி விட்டு விட்டு மழை வந்து கொண்டிருக்கிறது. புயல் வேகத்தில் மழை வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடைபெற இருக்கிறது சொன்னால், சுகாதாரத்துறையில் வெற்றிடங்கள் நிரப்பும் வகையில் அடுத்த மாதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 2652 பேருக்கு நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய முதற்கட்டமாக நாளைய தினம் 627 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட இருக்கிறது. நல்ல விஷயம், வரவேற்கணும். அது மட்டுமல்ல, குறிப்பாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். 35 உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பதிவாக இருக்கிறது. 57,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாக இருக்கின்றார்கள். எனவே ஒரே நாளில் மட்டும் 1,000 மேற்பட்ட புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாக இருக்கிறார்கள். எனவே மழையும் அவ்வப்போது பெய்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சுற்றுப்புறச் சூழல், நீர் தேங்கக்கூடிய இடங்கள் மிக முக்கியமாக நீங்கள் அவதானம் செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே முடிந்த அளவு உங்களுடைய இடங்களை சுத்தமாக வைத்திருங்க. நீங்கள் எந்த இடத்துல பயணித்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். நாளைய தினம் 12 நீர் விநியோகம் தடைபட இருக்கிறது. நாளை காலை 9 முதலிருந்து இரவு 9 வரைக்கும் கொழும்பு 1 15 வரைக்கும் இந்த நீர் வெட்டு அமுல்படுத்தப்பட இருப்பதாக நீர் விநியோகம் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவிச்சிருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், சில திருத்த வேலை காரணமாகத்தான் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. 2026 ஆண்டிற்கான உலகின் சிறந்த தீவுகளுக்கான, அதாவது சுற்றுச்சூழல், கலை கலாச்சாரம், நிறைய விஷயங்களினுடைய அடிப்படையில் இலங்கைக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், சூப்பர். எங்களுடைய நாட்டுக்கு முதலிடமா அப்படிங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய நாடு ஒரு சிறிய ஒரு தீவாக இருந்தாலும் சுற்றி கடல், அது மட்டும் இல்லை நிறைய இயற்கை வளங்கள், சுற்றுலா பயணிகளை உள்வாங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமான இது. பிக் 7 டிராவல் நடத்திய மதிப்பீட்டுக்கு அமையத்தான் இந்த உலகின் சிறந்த தீவுகளுக்கான சுற்றுலா தளங்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது, இலங்கையில் இதுவரை பதிவு செய்யப்படாத அனைத்து முதியோர் இல்லங்கள் எதிர்வரும் செப்டம்பர் 30 முன் அவங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய முதியோர் செயலமைப்பு சபை இதை தெரிவிச்சிருக்கிறது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க, தீப்பற்றி நிறைய பேர் உயிரிழந்த ஒரு சம்பவம் எங்களுடைய எல்லோருடைய மனதையும் கண்கலங்க வைத்திருந்தது. அந்த சம்பவத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள், அதிரடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அரசாங்கத்தினூடாக. நிறைய முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்தது. எனவே கட்டங்கட்டமாக பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்துச்சு. ஸோ ஓகே, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்னும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒலித பாடல் அது தனியொருவன் திரைப்படத்துக்காக ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் ஒலித்தோ இந்தது. சூப்பரான ஒரு பாடல். நேரம் 3:22 கொண்டிருக்கிறது. அடுத்த வருடத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை அரசு இப்பவே வெளியிட்டு இருக்கிறது. குறிப்பாக 836,571 மாணவர்களுக்கு தேவையான பாதணிகள் இப்பவே வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை தயார்படுத்திருக்கிறாங்க. ஒரு ஜோடி பாதணிகளை வழங்குவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அப்படின்னு சொன்னா, அரசு பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்காகத்தான். எனவே இதுக்காக தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களின் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற வகையிலும் ஒருத்தருக்கு 3,000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயம். இதே போல் நாங்கள் வீதிகளில் பயணிக்கின்ற போது இசையை கேட்டு ரசிப்போம், இல்லை ஏதாவது ஒரு கால் பேசிட்டு போவோம். அது வீதிகளில் நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, இதனால நிறைய விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்திருக்குது இல்லையா. ஸோ வீதிகளில் ஹெட்ஃபோன் அல்லது ஏர்ஃபோன் அணிந்து கொண்டு நடந்து செல்வதற்கு இனி இலங்கையில் தான் அந்த சட்டம் வரப்போது. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சவங்களுக்கான அதிரடியான ஒரு சட்டம் மறுபடியும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஹெட்ஃபோனோ ஏர்ஃபோனோ அணிந்து கொண்டு இசையை கேட்டுக்கொண்டு வீதிகளில் இசை மட்டும் இல்லைங்க, நாங்கள் எங்களுடைய கவனத்தை அந்த ஃபோனுக்குள்ளே, அந்த நாங்கள் ஹெட்ஃபோனுக்குள்ளே பயணிக்கின்ற போது அது எங்களுக்கு முன்னுக்கு செல்றவர்கள் அல்லது பின்னுக்கு வாரவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, விபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இதிலிருந்து தவிர்ப்பதற்காக இனிவரும் நாட்களில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை போக்குவரத்தின் பொறுப்பான போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. எனவே இனி வரும் காலங்களில் நாங்கள் போனை வந்துட்டு ஒரு ஓரமாக இருந்து பேசிட்டு போகணுமே தவிர இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் வரப்போகிறது. எனவே 11வது தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறது. ஓகே, நல்ல விஷயம், வரவேற்கிறோம். இதே போல தான் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வர இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கட்டணம் திருத்தத்தின்படி சாதாரணமாக பேருந்துகளின் குறைந்தபட்ச கட்டணம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா, 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். சாதாரண ஒரு பேருந்து சேவையில 100 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்காக கட்டணம் 12லிருந்து 100 ரூபாய் வீதத்தினால அதிகரிக்கப்படும், அந்த கிலோமீட்டரை பொறுத்து. அது மட்டுமல்ல, சொகுசு பேருந்தை பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பயணத்துக்கு கட்டணம் 12% வீதத்திலிருந்து, அதே போல 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்துக்கு கட்டணம் 15% வீதத்தால் உயர்த்தப்படும், திங்கட்கிழமை அமலுக்கு வர இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதே போல நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து மெழுந்துங்க. நீங்கள் கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு. முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீதி விபத்துக்கள் ஏற்கனவே சொன்ன போல வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதை தடுக்கும் முகமாக கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டமானது 2வது கட்டமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்களை எதிர்காலத்தில் எப்படி குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சியான இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே, இணைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும்

நிலநடுக்கத்தின் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சரிதியாக அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட உயிரிழப்புகள் 2295 உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. துரிதமாக இப்போதும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே காணாமல் போனோர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. எனவே பார்க்கலாம் பொறுத்திருந்து. அது மட்டுமல்ல, வெனிசுலாவில் நிலநடுக்கத்தில் கட்டட இடிபாடுகளுக்குள்ள 8 சிக்கி தவித்த நபர் ஒருவரும் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மோப்பநாய் மட்டுமல்ல, அவங்க மோப்பநாய் கொடுத்த சிக்னல், அதே போல நிறைய பேருடைய தேடுதல்களின் அடிப்படையில் இந்த நபர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே துரிதமான, அதாவது தேடுதல் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை விட இருக்கிற எங்களோட நாட்டில் அவ்வப்போது மழை வருது போகுது. மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது, அந்த அளவுக்கு கிளைமேட் இருக்கு. அப்படியான இருக்கிற நேரத்தில் பிரான்ஸ் பார்க்க போகிறோம். பிரான்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், தெரிந்தானே, சரிதியாக வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. 40°C தாண்டி இருக்கிறது. பிரான்ஸில் இப்போ அந்த பக்கம் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் 2025 பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க. இந்த அதாவது ஜூன் மாதத்தின் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது அப்படியா இருக்கிறது. அங்கேயும் வெப்ப அலைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெப்பம் குறைவதாக இல்லை, அதுக்கான வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் எங்களுடைய நாட்டுக்கு தான் வர வைக்க வேண்டும். சரி, இதை விட இருக்கிற இங்கிலாந்தினுடைய கடல் பகுதிகள் அதுவிலையும் தற்சமயம் நிலவுண்ட வெப்பநிலை அடுத்த வாரம் தீவிரமடையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, கடுமையான ஒரு வெப்பநிலை எதிர்பார்க்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் வெப்பமாகத்தான் இருக்கும். குளுமையான நாடெல்லாம் இப்போ வெப்ப அலைகளை கொட்டி தீர்த்தால் என்னதான் செய்வது? ஓகே, இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் உங்க கூட சொல்ல போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், புதிய கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்திருக்கிறாரு. யார் அப்படின்னு சொன்னால், பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் தான். அவர் அது KKR குழுமம் இணைந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் புதிய ஒரு கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த மைதானம் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் கிரிக்கெட் போட்டிகளுக்கான முக்கிய அரங்கமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சூப்பர், நல்ல விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேஸ் எல்லாம் தொடர்ந்து மிளந்திருங்க. இப்போ வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி வீக் கேட்டுட்டு வரப்போறோம்.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் நரேஷ் ஐயர். பாடகர் மட்டுமல்ல, ஒலிக்கும் பாடல் இது மயக்கம் என்ற திரைப்படத்துக்காக ஜீவினுடைய இசையில்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே தமிழின் சுவாசமாய் வசந்தம் எஃப்எம் 102.6

பொழுதாக நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த கிட்டத்தட்ட உக்ரைனை பொறுத்த வரைக்கும் யுத்தம் நீடித்து 4 வருடமாகிறது. இந்த யுத்தத்தால வந்துட்டு மக்கள் உயிரிழந்த அளவுக்கு பறவைகளும் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வதாக ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறது. அதுகள் பறவைகளுடைய கூடுகளை கட்டுவதற்கான அதற்கு தேவையான மூலப்பொருட்கள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதாகவும், அதே நேரத்தில் அந்த பறவைகள் வானத்தில் சுதந்திரமாக பறக்க முடியாமல் பல பிரச்சனைகளை முகங்கொடுப்பதாகவும், அந்த ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக பறவைகளுடைய சத்தங்கள் கேட்பது குறைவாக இருப்பதாகவும் ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பறவைகள் கூடு கட்டுவதற்காக அதிகமாக இந்த ஃபைபர் கேபிள்களை பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேற வழி இல்லை எங்களுக்கு, நீங்க எதை தாக்குறீங்களோ அதை வச்சு நாங்கள் கூடு கட்டி சந்தோஷமா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பறவைகளுடைய கூட்டை ஆராய்ச்சி செய்த போது கிடைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஃபைபர் கேபிள்கள் எதனால் உற்பத்தி செய்யப்படுகின்றது சொன்னால், மின்னல் தாக்கத்திலிருந்து பாதிக்கிறதுக்காக சில விஷயங்களை கொண்டு அந்த ஃபைபர் கேபிள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த புல் இனங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாள், அதை வைத்து இந்த ஃபைபர் கேபிள்கள் அந்த மேல் அந்த மொழுகு பூசுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த புல்லினங்களை வைத்து அந்த தாள்களை வைத்து இந்த ஃபைபர் கேபிள்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, உக்ரைனில் இப்போ தலைநகர் கிவ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கிறது. 21 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, 90க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய எண்ணெய் ஆலைகள் மீது உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதல், அதற்கு பழிவாங்கணும் நோக்கில் ரஷ்யாவும் நடத்தி வருகிறது. எப்போதான் இந்த யுத்தம் நிறைவடையும்னு தெரியல, பிறந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போற்று தாக்கு.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனடி தானிய சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் புதிய பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த புதிய கட்டண திருத்தத்திற்கு அமைய சாதாரண பேருந்துகளின் குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுகிறது. சாதாரண பேருந்து சேவைகளில் 100 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கான கட்டணம் 12%, 100 கிலோமீட்டரை தாண்டிய தூர பயணங்களுக்கான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சொகுசு பேருந்துகள் சேவைகளில் 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பயணங்களுக்கான கட்டணம் 12%, 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூர பயணங்களுக்கான கட்டணம் 15% உயர்த்தப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயத்தின் போது அவர் பல்வேறு புதிய திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்கள் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துதல், பிராந்தியங்களுக்கிடையிலான இணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் இந்தியாவின் விமான போக்குவரத்து, குறைகடத்தி ஆகிய துறைகளை முன்னேற்றுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளித்து மேம்படுத்தப்பட்ட பிராந்திய விமான இணைப்பை உறுதி செய்யும் வகையில் திருத்தப்பட்ட உடான் திட்டமும் பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது ஆரம்பிக்கப்படவுள்ளது. மேலும் தொலைதூர பகுதிகளில் விமான போக்குவரத்து வசதியை உறுதி செய்வதற்காக மூலோபாய நிதியுதவியுடன் 100 விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் இறங்கு தளங்களை உருவாக்குவதும் இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானிய சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர்

நான் உன் அருகிலே தெய்வம் உணர்கிறேன். சூப்பரான ஒரு பாடல். 24 திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இந்த செயல் ஒலித்தோய்ந்தது. நீங்க கேட்டுட்டீங்க இரண்டாவது மணித்தியாலத்தின் 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இந்த இருக்கிறோம். நேரம் 4:09 கொண்டிருக்கிறது. இந்த மணித்தியாலத்திலும் நிறைய விஷயங்கள் பேச போகின்றோம். பொதுவாக வைரஸ் தொற்று எங்கு இருந்தாலும் வைரஸ் தொற்று வந்தே தீரும். வெளியில இடங்களையோ இயற்கை ரீதியான இடங்களையோ இல்லை ஒரு மனிதருக்கு பக்கத்தில் இருந்தால் தான் வைரஸ் தொற்று வரும் அப்படிங்கிறது இல்லை. புளோரிடா மாகாணத்தில் ஒரு சொகுசு கப்பல் உண்டு. நிறைய பயணிகளை பயணிகளை உள்வாங்கி பயணித்து கொண்டிருந்தது. கரேபியன் தீவை நோக்கி புறப்பட்டிருந்தது. இந்த சொகுசு கப்பலில் வந்து இந்த சொகுசு கப்பலுடைய பேர் ரூபி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சொகுசு கப்பல் தான். நோரோ வைரஸ் அப்படிங்கிற தொற்று எப்படியெல்லாம் பேர் இருக்குன்னு, எப்போலா, அதே போல் COVID-19, இதே போல் புது புது வைரஸ் தொற்றெல்லாம் என்னென்ன பேரெல்லாம் வாய்க்குள்ளே நுழையாத பேரெல்லாம் புது புது வைரஸ் தொற்றாக வந்திருக்கு. அதுதானே வைரஸ். ஓகே, அந்த கப்பலில் பயணித்த எல்லாருக்குமே இப்போ வைரஸ் தொற்று பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கப்பலில் வந்துட்டு 125 பேர் பயணித்திருக்கிறாங்களாம். 20 நாட்கள் பயணம் அந்த கப்பலில் நோக்கி பயணித்து 20 நாட்கள் நாங்கள் அந்த கப்பலில் பயணம் செய்கிறதுக்காக புறப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வைரஸ் தொற்று எல்லோருக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடுமையான வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை பரிசோதிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற மருத்துவ குழுக்கள். பரிசோதித்த பிறகு தான் விளங்கியது இவங்களுக்கு கடுமையான ஒரு வைரஸ் தொற்று பரவி இருக்கிறது. அந்த வைரஸ் தான் நோரா வைரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சான் ஃப்ரான்சிஸில் வந்துட்டு அவங்கள அந்த கப்பலோட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கப்பல்லையும் ஒவ்வொரு அறைகள் இருக்குன்னு, ஒவ்வொரு அறைகளையும் ஒவ்வொருத்தர் மீது அந்த கப்பலில் தங்க வச்சு அவங்களுக்கான தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இப்படி இருக்கிறது அந்த பக்கம். இந்த பக்கம் அப்படி இருக்க நாங்கள் இப்போது பிலிப்பைன்ஸ் பக்கம் போகிறோம். பிலிப்பைன்ஸ் பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் வந்துட்டு விளம்பரங்களாக காட்சிப்படுத்தும், அல்லது உணவுகளை கொண்டு காட்சிப்படுத்தும், இல்லை வித்தியாசமான முறையில் நாங்கள் காட்சிப்படுத்தும். ஆனால் பிலிப்பைன்ஸில் ஒரு போட்டி நடந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால், கடல் உணவுகளை போல ஆடை அணிந்து, நண்டுன்னா நண்டை போல, அதே போல கடல் குதிரைண்டா அதே போல, அப்படி மீன்னு சொன்னால் அந்த வகையில் தன்னை ஆடைகளால் அலங்கரித்து அச்சசல்ல அவ்வாறான உருவத்தை கொண்டு இந்த போட்டி நடந்திருக்கு பிலிப்பைன்ஸில். தேசிய உடை போட்டியின் போது அவங்களுடைய ஊரில் என்ன ஸ்பெஷல் சீ ஃபுட் இருக்குது, அந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவங்க போட்டிகளில் காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாகவும் அதை தன் ஆடைகளை அணியும் போது பெருமையாகவும் ஒரு உணர்வு பூர்வமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இந்த போட்டி பிலிப்பைன்ஸில் நடந்திருக்கிறது. கடல் உணவுகளை போல ஆடை அணிந்து முதல் நாட்டினுடைய விலங்குகள் மற்றும் தாவரங்களை காட்சிப்படுத்திருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் தான் இந்த போட்டி நடந்திருக்கிறது. நல்ல விஷயம். இதே போல தான் இன்னொரு விஷயம், இது வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கூட, ஆனால் நல்ல விஷயம் கூட. திருடுறதுக்கு எப்படியெல்லாம் வழிகளை கண்டுபிடிப்பாங்களோ அதே போல அந்த திருடர்களுக்கு தண்டனைகளும் வித்தியாசமாக இருக்கும். இந்தோனேஷியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், 4 திருடர்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு திருட போயிருக்கிறாங்க. அந்த வீட்டு உரிமையாளர் கோவம் அடைஞ்சு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த திருடர்கள் 4 பேரையும் பிடிச்சி பேப்பரை டேப் இருக்குது தானே, அதில் வந்துட்டு கார்ட்டூன் போல் ஒவ்வொருத்தரையும் சுற்றி காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அது சமூக வலைதளத்தில் இப்போ வைரலாக இருக்குது. காட்சிப்படுத்தி போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து மிளந்திருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். போட்டு தாக்கு நிகழ்ச்சி உங்க வசம் தொடுகிணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றோம் பாருங்க.
2: Let me sing a kutti story. Pay attention, listen to me.
3: Kutti story.
0: Kutti story.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
5: இனமன தேலத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா, யார் அவமானப்படுத்தினாலும் கோவம் சட்டு சட்டுன்னு வந்துடும். ஆனா ஒரு துறவிக்கு மட்டும் கோவமே வராதான். அந்த ரகசியத்தை இன்னொருத்தருக்கு விளக்கப்படுத்தினாரு. ஒரு அதாவது ஒரு ஏரியில காலியான ஒரு படகு, அதுல அமர்ந்து தியானம் செய்வதுதான் அந்த துறவிக்கு வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்த போது அவர் அமர்ந்த படகு வந்து முட்டியது. ஒரு படகு அவர் அமர்ந்து இருந்து தியானம் செய்யும் போது இன்னொரு படகு வந்து முட்டியது. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அந்த படகு மேல கோவப்பட்டு ரொம்பவே கோவப்பட்டு வார்த்தைகளே விடுறாரு. அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, அந்த படகு காற்றால் அசைந்து அசைந்து வந்து அவர் படகு மோதி இருக்கிறது. அந்த படகுல யாருமே இல்லை, அது வெற்று படகு அப்படிங்கிறது. அதுக்கு பிறகுதான் அவர் உணர்கிறாரு, இது போலதான் எங்களுடைய கோபம், யாராவது என்னை கோவப்படுத்தும் போது இதுதான நான் நினைப்பேன் என்று அந்த துறவி இன்னொரு சிஷியருக்கு சொல்றாரு அந்த ரகசியத்தை. எனவே இது வெற்று படகு தான், எங்களுக்கு வருகின்ற கோபம் நாங்கள் முன்னுக்கு நாங்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அது ஒரு வெற்று படகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த கோபத்தை நாங்கள் அடக்கி இருப்பது தான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. கோபம் ஒரு வெற்று படகு, யார் எப்படி எங்களை அவமானப்படுத்தினாலும் நாங்கள் அந்த எங்களுக்கு முன்னுக்கு வெற்று படகு தான் இருக்கு அப்படின்னு நினச்சி கோபப்படாம அமைதியாக போகணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் இந்த சிஷியருக்கு அந்த குரு விளங்கப்படுத்தினார். எனவே கோபம் வந்தா நாங்க அமைதியாக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போக
0: வேண்டும்.
2: பாருங்க.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
3: ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர். வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
5: நான் விசாரணை அதிகாரி எம் எஃப் ஆர்ஷத் முகமது. சமூக வலைத்தளம் தொடர்பான பிரச்சனைகள், அவற்றுக்கான எவ்வாறு தீர்வுகளை பெற்றுக் கொள்வது என்ற சம்பந்தமாக நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திப்பேன்.
4: வசந்த பார்வை காலை 10 மணி முதல் 12 மணி வரை நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.

நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துக்காக விஜயாண்டனின் இசையில் சூப்பரான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டு கேட்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சினிமா பார்க்க போகிறோம். சினிமா பார்க்கல என்ன விஷயம் அப்படி நடக்குன்னா 1.2 கோடி பேர் பார்த்துட்டாங்க. இது அப்படின்னு சொன்னா ஜனநாயகம் திரைப்படத்தை தான். அது வந்துட்டு இந்த திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் பெறதுக்கு முதலேயே ஆன்லைன்ல கசிந்தது. அதனுடைய நிறைய படத்தொகுப்புகள் திருட்டு பதிவுகள் எல்லாம் கசிந்து கிட்டத்தட்ட 1.2 கோடி பேருடைய பார்வையை கடந்திருந்தது இணையதளத்தில். இப்போதான் அதுக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்சார் சான்றிதழ் மிக விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜன்னாயகன் திரைப்படம் உத்தியோகபூர்வமாக திரையரங்குகளில் இந்த மாத இறுதிக்குள் தீரியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதே விட இருக்கிற நேரத்தில் 2023 ரஜினியினுடைய நடிப்பில் நெல்சனுடைய இயக்கத்தில் சக்கை போடு போட்டிருந்தது ஜெயிலர் திரைப்படம். இப்போ அதனுடைய பாகம் 2 இப்போ ட்ரெய்லர் வழியாக இருந்து அதுவும் நிறைய பேருடைய பார்வையை கடந்து சக்கை போடு போட்டு கொண்டு இருக்கிறது. இந்த திரைப்படம் எப்போது உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியிடும் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 15 முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 15 நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தலைவருடைய படம் எப்போது ரிலீஸ் ஆகுமோ, எப்படி நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்திலையும் அப்படின்னு சொன்னால் அவர் நடிப்புக்கு வேற எங்குமே கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அவருடைய நடிப்பு அவருக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் இல்லையா. சரி, இதை விட நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தடுத்து பாகம் 2 திரைப்படங்கள் கட்டாகுஸ்தி 2 திரைப்படம், அதே போல மீசை முறுக்கு 2 திரைப்படம், இப்படி பாகங்கள் 2 திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஹிப்ஹாப் தமிழாவும் விரைவில் மீசை முறுக்கு திரைப்படம் மிக விரைவில் அறிவிக்கப்படும். எப்போது அந்த திரைப்படம் திரையிடப்படும் அப்படிங்கிற திகதியை மிக விரைவில் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. 2024 வெளியான படங்களுக்கு விருதுகள் மிக விரைவில் யார் யாருக்கெல்லாம் அந்த திரைப்படத்துக்கான விருது கிடைக்க போகுது அப்படிங்கிறது 72வது தேசிய திரைப்பட விருது தான் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. சுபர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், தொடர்ந்து விடைந்திருங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இது வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் நரேஷ் ஐயர். வருகிறது பாடல், இது அன்பே ஆறு இறை திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையின் வாலியினுடைய வருகை.

ஓகே, உலக ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தோத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபிக்கு இணைந்திருப்பாங்க. ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம் வளர்த்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகிட்டு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: திருகோணமலை வெறுகள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது. வெறுகள் பிரதேச செயலாளர் எம் ஏ அனசின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன் இம்ரான் மஹரூப் ஆகியோரும் பங்கேற்றனர். இதேவேளை திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன தலைமையில் இடம்பெற்றது. திருகோணமலை மகேஷர் விளையாட்டு மைதானத்தின் புனரமைப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: மறைந்த ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் தேகம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தெஹ்ரானில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுத்த தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது இறுதி கிரியைகள் இன்று ஆரம்பமாகின. தேகம் தெஹ்ரானில் நகரில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் பலர் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், இந்தியா, ஜோர்ஜியா, கியூபா உள்ளிட்ட 30க்கும் அதிகமான நாடுகளின் பிரதிநிதிகளும் அல்கமேனியின் இறுதி கிரியைகளில் பங்கேற்க உள்ளனர். அத்தோடு ஈரான் அமெரிக்கா யுத்தத்தினால் உயிரிழந்த குடும்ப உறுப்பினர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகள் 6 நாட்கள் இடம்பெற உள்ளதோடு சுமார் 20 மில்லியன் மக்கள் அதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அயத்துல்லா அல்கமேனியின் சொந்த ஊரான மசாட்டில் நல்லடக்கம் இடம்பெற உள்ளது. இதுடன் வசந்த எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்த எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகிட்டு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். வாரத்தின் இறுதி நாள்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளையும் கூட சும்மா சூப்பரான பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். நீங்களும் கொடுத்துருந்த மலைப்பு நேரத்தை சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5000 1 அதே போல 0127 5000 1 இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்கள் எல்லாரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள சொன்னா நானும் அதை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். எப்பவும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு,

அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஏராளமான உறவுகளும் பேஸ்புக் வழியா இணைந்திருக்கிறாங்க. இன்றைய நாளும் கூட வாரத்தின் இறுதி நாள் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்பெஷலாவே இணைந்திருக்கிறாங்க. அன்பான மாலைப்பொழுது வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கும் நாங்க பக்பேட்டிய பிரகதிபுறையை அவிசாவளியைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தின் திவாகரன், தினுஷா, ரண்யா, இசைஞானி ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல ஹாய் அக்கா, இனிமையான அன்பான மாலை பொழுது வணக்கம். வளமை போன்று நானும் நிகழ்ச்சி விட்டுதான் வசந்தம் எஃப்எம் கேட்டுருக்கேன், ரொம்ப சத்தமாக கேட்டுருக்கேன்னு சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி உணர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று அன்பான மாலை நேரு வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய எட்டியாந்தோட்ட லெவன்த்தை சேர்ந்த கீர்த்தனா தனது பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறாராம். அவரை வாழ்த்துவோர் அப்பா சசிகுமார், அம்மா பானுப்பிரியா மற்றும் உற்றுறவினர்கள் அனைவரும் வாழ்த்துறதாக இந்த வாழ்த்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. மக்கள் சூடிய சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: உலகம் பூரா அபிலாஷ் என்ற பேர் வரணும்னா என்ன செய்யணும்? நான்
3: வார ஞாயிற்றுக்கிழமை பாபன், இது நம்ம தியேட்டருக்கு.
4: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: வேலை திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான மாலைநேர் வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம். கொழும்பு பையனாலே.
0: மும்தாஸ் பேகம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: அடடா, யார் இது?
1: பக்கத்தோட பிள்ளையோடு.
0: அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் சொல்லுங்க மும்தாஸ் பேகம், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: பாடல் சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நான் ஆல்ரெடி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன்.
1: நன்றி.

0: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.2
1: சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் நரேஷ் ஐயர்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனிதாளத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம்.
2: இனிய மாலை நேர வணக்கம்.
1: இனிய மாலை நேர வணக்கம். யார் இது?
2: நான் தபுமா இருக்க அந்த பெரிய குடியானிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
1: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்ப நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கேன். நீங்க டீ குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, நான் ஆல்ரெடி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து ரெடி ஆகி இருக்கிறேன்.
2: பாடல்கள் எல்லாம் வேற லெவல், தூள் கலப்பு பாடல்கள்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல்.

கொடுத்துறதும் கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01212 5001 அதே போல 01212 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பானவர்களுக்கு பாடல் விரும்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இந்த நேரத்தில் என்ன பாடலாம் கேட்க நினைக்கிறீங்களோ அந்த பாடலாம் நானும் நிகழ்ச்சியில் கேட்டு தரத்துக்காக காத்துட்டே இருக்கிறேன். நீங்களும் கூட அதை ஃபேஸ்புக் வழியாகவும் என்னென்ன பாடல்கள்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.

0: சுதந்திரம் திரைப்படத்துக்காக ஒரு சுப்பிரமணிய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம் மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓகே உமாச்சந்திரன், நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நான் ஆரம்பத்திலேயே டீ எல்லாம் குடிச்சிட்டு
1: வந்துட்டேன்.
0: அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கும். ஓகே, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யாரு கேட்க போறீங்க?
1: நன்றி.

0: பவித்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

0: ஜெமினி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். முகைமீன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி சூப்பரா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் முகைமீன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா, ஓகே ஓகே முகைமீன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: அடுத்த
0: முறை சூப்பரான படம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேக்க போறீங்க?
1: மற்றும்
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: நன்றி.
1: அப்புறம் கட்டி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? பாடல்களும் சூப்பரான பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கு.
0: நன்றி.
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் வட்டகொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், உரகலையில் இருக்கும் செல்லையா ராசம்மா குடும்பம், மற்றும் முருகையா குடும்பம், திருச்செல்வம், விஜயகுமார், மற்றும் யோகேஸ்வரன், சந்திரமோகன், ஒரு சுந்தரலிங்கம், மற்றும் சத்தீஷ் தோசில் நாகத்தனில் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா, அவங்க எல்லோருக்கும், மற்றும் விஜயா தம்பிராஜா குடும்பம், கணேஷ், பாதுக சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மற்றும் மவுஞ்சின் எஸ்டேட்டுக்கு ஏகாம்பரம் குடும்பம், துப்பையா ஆகார், மற்றும் கொச்சிக்கடை சீடன் ஐயா அவர்களுக்கும், வசந்தங்கைக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும், அக்கா தந்துளையாவில் இருக்கும் எனது சொந்தங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பாடலை தாருங்கள் அக்கா. நன்றி, வணக்கம்.
0: அடுத்தும் கூட சுப்ரமணிய பாடல் இருக்கு புலி திரைப்படத்துக்காக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் நரேஷ் ஐயர். ஒலிக்கிறது பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்துக்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
2: சரோஜினி.
1: எப்படி இருக்கீங்க?
2: வாழ்த்துக்கள்.
1: கவிதா,
2: விஜயலட்சுமி, பிரவீன், சாய், ஆட்டோ, விஸ்வநாதன், சோமஸ்ரீ ஆகியோருக்கு.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் 7:00.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: விஜயதாசவின் மகன் ரஹிதவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரன அமைப்பாளர் சரிதவும் மீண்டும் விளக்கு மறியலில். கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி கரண்ணாகுடுவிற்கு பிணை. பணச்செலவை குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்யுமாறு யோஷித முன்வைத்த கோரிக்கை நிராகரிப்பு. டெங்கு அதி அபாய கட்டத்தில், நோயாளர்களின் எண்ணிக்கை 57,000 கடந்தது. உலகில் சிறந்த சுற்றுலா தீவாக இலங்கைக்கு முதலிடம். ஈரானிய முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல்குமேனியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த பல்லாயிரக்கணக்கானோர் தெஹ்ரானில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். ஹரக்கட்டா என்பவரின் மனைவியிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் ரஹித ராஜபக்ச, சரித் அபேசிங் உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை எதிர்வரும் 17 வரை தொடர்ந்தும் விளக்கு மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர்கள் சார்பான சட்டத்திறனிகள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை கவனத்திற்கொண்டதன் பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அது தொடர்பான உத்தரவை இன்று பிறப்பித்தார். திட்டமிட்ட குற்றக்குழு தலைவரான ஹரக்கட்டா என்பவரை போலீசார் கொலை செய்வதை தடுப்பதற்கு அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி பூசாத் அதி பாதுகாப்பு சிறையிலிருந்து வேறு சிறைச்சாலைக்கு அனுப்புதல் உள்ளிட்ட விசாரணை நடவடிக்கைகள் மற்றும் அதற்குரிய செயற்பாடுகளிலிருந்து விடுவிப்பதற்காக லஞ்சம் பெற்றுக் கொடுக்கப்படுவதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரன அமைப்பாளர் சரித் அபேசிங் மற்றும் ஒரு சந்தேக நபர் ஆகியோர் கடந்த 25 கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 17 வரை சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. உலகின் சிறந்த சுற்றுலா தீவாக இலங்கை தெரிவாகியுள்ளது. 2026 ஆண்டிற்கான உலகின் சிறந்த தீவுகளுக்காக சுற்றுலா தலங்களின் தரவரிசையில் இலங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது. சர்வதேச சுற்றுலா ஊடகமான பிக் 7 டிராவல் நடத்திய அண்மைக்கால மதிப்பீட்டின்படி இயற்கை அழகு, பல்லுயிர் பெருக்கம், கலாசார பாரம்பரியம், சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் உலகளாவிய பிரபலம் உள்ளிட்ட பல காரணிகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தல் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கமைய உலகின் முன்னணி தீவு சுற்றுலா தலமாக நீண்டகாலமாக கருதப்பட்டு வந்த கிரீஸ், போர்ச்சுகல், அயர்லாந்து மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளை பின்தள்ளி இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. யோஷித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கில் அவர் முன்வைத்த சீராய்வு மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் உள்ளடக்கங்களை சூழ்ச்சியற்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாதென தீர்ப்பளிக்குமாறு கோரி யோஷித ராஜபக்ச சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக சட்டமாதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கின் உள்ளடங்கியுள்ள சூழ்ச்சியற்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாதென தீர்ப்பளிக்குமாறு யோஷித ராஜபக்ச சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதன் தீர்ப்பை அறிவித்த நீதிமன்றம் மனுவை நிராகரித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திரவின் இணக்கப்பாட்டுடன் நீதியரசர் அமல் ராஜகருணா குறித்த தீர்ப்பை அறிவித்துள்ளார். மேல்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் இருவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க ஒரு பிரதிவாதியை விடுவித்துள்ளமையினால் மனுதாரருக்கு எதிராக மாத்திரம் ஊழல் குற்றச்சாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாதென தர்க்கங்கள் முன்வைக்கப்பட்டன. ஊழலினும் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இல்லாத தரப்புடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும். அதற்கு நீதிமன்றத்தில் 2 பிரதிவாதிகளும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு பிரதிவாதிக்கு எதிராக மாத்திரம் ஊழல் குற்றச்சாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் மனுதாரருக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சட்ட ரீதியிலானது. அதனால் மேல் நீதிமன்ற நீதிபதி வழங்கிய உத்தரவு சரியானது என நீதிபதி அமல் ராஜா குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் யோஷித ராஜபக்சவின் சீராய்வு மனுவை நிராகரிப்பதாகவும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 57,668 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,200 டெங்கு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். மீண்டும் 3 நாள் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க சுகாதார பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வீதி ஓரங்கள், சுற்றுப்புற சூழல் என்பவற்றை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. காலி மாவட்டத்தின் நாகோட பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கமத்துகுட வீதியின் இருபுறங்களும் இன்று தூய்மைப்படுத்தப்பட்டன. காலி மாநகர சபை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுத்திருந்தது. இதேவேளை டெங்கு நோய் பரவலின் தற்போதைய நிலை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தமது சுற்றுப்புற சூழலை அனைவரும் சுத்தமாக பேணி பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்நாட்டில் முதன்முறையாக தயாரிக்கப்பட்ட குளோராடிமெக்சி குளுக்கோஸ் பயன்படுத்தி பெட் ஸ்கேனர் பரிசோதனையை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் சுகாதார அமைச்சினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த ஸ்கேன் பரிசோதனை மேம்படுத்தும் உத்தியோகபூர்வ நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது. நாளொன்றுக்கு 100 புற்றுநோயாளர்கள் நாட்டில் இனம் காணப்படுவதாகவும் 40 பேர் வரையில் உயிரிழப்பதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச அதன்போது சுட்டிக்காட்டினார். தேசிய வைத்தியசாலை மற்றும் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலைகளில் ஸ்தாபிக்கப்பட்ட பெட் ஸ்கேனர் இயந்திரங்களின் உயர்ந்தபட்ச கொள்ளளவில் 7 நாட்களும் சிகிச்சைகளுக்காக உபயோகிக்கப்படும் என அமைச்சர் நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டார். யோஷித ராஜபக்சவை முறையற்ற வகையில் கடற்படையில் இணைத்துக் கொண்டமை தொடர்பில் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுட கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி 25 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணைகளில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2006 இலங்கை கடற்படையின் பயிலுனர் படை வீரர்களை இணைத்துக் கொள்வதற்கான அடிப்படை தகுதிகளை கொண்டிராத யோஷித ராஜபக்சவை நிறைவேற்று பிரிவின் பயிலுனர் படை அதிகாரியாக இணைத்துக் கொண்டமை மற்றும் உரிய முறைமைகளை பின்பற்றாது யோஷிதவை பிரித்தானிய கடற்படை கல்லூரிக்கு பயிற்சி பாடநெறிக்கு அனுப்பியமை ஊடாக ஊழல் குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுட லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னரே கைது செய்யப்பட்டார். அதனையடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 25 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை விருகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இடம்பெற்றது. விருகல் பிரதேச செயலாளர் எம் ஏ அனாசின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன், இம்ரான் மாரூப் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என் மதிவாணனின் ஒழுங்கமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமன தலைமையில் இடம்பெற்றது. திருகோணமலை மகேஸ்வரர் விளையாட்டு மைதானத்தின் புனரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரான் வரலாற்றில் இடம்பெறும் மிகப்பெரும் இறுதிக்கிரியை நிகழ்வை ஒழுங்கு செய்துள்ளது. மறைந்த ஈரானின் முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல்குமேனியின் தேகம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தெஹ்ரானில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுத்த தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் குமேனி கொல்லப்பட்டார். இந்நிலையில் அவரது இறுதிக்கிரியை இன்று ஆரம்பமானது. தெஹ்ரான் நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்கள் பலர் இறுதி அஞ்சலி செலுத்தி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், இந்தியா, ஜோர்ஜியா, கியூபா உள்ளிட்ட 30 அதிகமான நாடுகளின் பிரதிநிதிகளும் அல்குமேனியின் இறுதிக்கிரியைகளில் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் ஈரான் அமெரிக்க யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இணைந்திருந்தனர். இறுதிக்கிரியைகள் 6 இடம்பெற உள்ளதோடு சுமார் 20 மில்லியன் மக்கள் அதில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அயத்துல்லா அல் குமேனியின் சொந்த ஊரான மசாட்டில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும். யுக்ரைனின் கேவ் நகரை இலக்காக கொண்டு ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் 27 உயிரிழந்தனர். ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தாக்குதல்களில் 91 வரையில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யா பாரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்து ஒரு சில மணித்தியாலங்களிலேயே குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 74 ஏவுகணை தாக்குதல்களும் 496 ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் சிவில் அமைப்பு கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு யுக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: விஜயதாசவின் மகன் ரஹிதவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண அமைப்பாளர் சரிதவும் மீண்டும் விளக்கமறியலில். கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி கரண்ணாகுடவிற்கு பிணை. பணச்செலவை குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்யுமாறு யோஷித்த முன்வைத்த கோரிக்கை நிராகரிப்பு. டெங்கு அதி அபாய கட்டத்தில் நோயாளர்களின் எண்ணிக்கை 57,000 கடந்தது. உலகில் சிறந்த சுற்றுலா தீவாக இலங்கைக்கு முதலிடம். ஈரானிய முன்னாள் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் குமேனியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த 1,000,000 தெஹ்ரானில். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோடிபத்தி லத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 23, 25, 32, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 23, 25, 32, 60. நேற்றைய நாளில் 6,64,00,000 பெறுமதியான சூப்பர் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7,51,39,358 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிசயத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,922 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக இடவராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 25, 32, 46. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக இடவராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 25, 32, 46. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 1,63,85,160 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் பவுல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது 3,210 சீட்டில் போவார்த்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 22, 29, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 4, 22, 29, 68. சூப்பர் கேஷ் சீட்லப் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசிட் இலக்கங்களாக 6, 6, 0, 3, 2. அந்த இலக்கங்கள் மீண்டும் 6, 6, 0, 3, 2. நேற்றைய நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,5,880 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனி ஜலத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,371 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 19, 22, 32, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 19, 22, 32, 69. லக்கி சான்ஸ் சீட்லப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசிட் இலக்கங்களாக 6, 7, 4, 2, 0. லக்கி சான்ஸ் சீட்லப் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசிட் இலக்கங்களாக 6, 7, 4, 2, 0. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,84,400 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,81,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,386 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்கள் 26, 29, 36, 48. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 35 வெற்றி இலக்கங்கள் 26, 29, 36, 48. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,46,35,540 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 30,68,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுபீர் ஜன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 3, 1, 8, 6, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 944 சீட்டில் போவார்த்துக்கான சுபீர் ஜன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 3, 1, 8, 6, 8. நேற்றைய நாளில் 35,56,560 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,29,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத் தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 418 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 8, 6, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 1, 8, 6, 8. 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,58,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1,040 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 4849. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 4849. 2 லட்சம் பரிசுகள் 8 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 34,99,360 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.

0: காசு எல்லாமே காசுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய ஹிப் ஹாப் ஆதியினுடைய இசையில ரொம்பவே சூப்பரான ஒரு பாடல் கதக் ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? அப்புறம் விஸ்வநாதன் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? வீட்லயா வேலையா? ஓகே விஸ்வநாதன். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: அருமொழி முந்தப்பையும் அன்பான அறிவிப்பாளர் உலகம் பாடல் கேட்கும் மேடம்.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி வணக்கம். நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் எந்த நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் நரேஷ் ஐயர். ஒலிக்கிறது பாடல் வேடி திரைப்படத்துக்காக.

0: வனித்தியாலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, ஐயா கண்ணு.
0: வணக்கம் வணக்கம் ஐயா கண்ணு, எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலமா இருக்கேன், நீங்க நலம் தானே?
0: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: உங்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பாடல் பாடல் செடிகளும் அருமையிலும் அருமை.
0: நன்றி நன்றி. அப்புறம் சாப்பிட்டீங்களா ஐயா?
1: இன்னும் சாப்பிடல.
0: ஓகே
1: என்ன மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும்
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: திருப்பத்துக்காக ஒரு சுப்பிரமணியன் பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம் அக்கா.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கலையில இருக்கிறோம்.
0: ஓகே, நீ சாம
1: உங்களோட சூப்பரான நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே கலையில இருக்கிறோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: அனைவருக்காகவும்
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு முனி திரைப்படத்துக்காக.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: அழகா அழகா சிரிக்கிறாளுங்க, அடுத்த நோடியே முறைக்கிறாளுங்க, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் பூனால மகேஷ்.
0: மகேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: ஒரு நாள் கேக்கா.
0: ஓகே ஓகே மகேஷ், சாப்பிட்டீங்களா? அப்படியா? ஓகே ஓகே மகேஷ், பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: நன்றி.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0312 2 7 7 5 0 0 1 கதை போல 0312 2 7 7 5 1 1 1 இருக்கு. இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான இனிய இரவு வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம்
1: அப்துல் மஜீத்.
0: அப்துல் மஜீத் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களோ?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: நான் சாப்பிட்டேன் மேடம். உங்களுடைய நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டு அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புதிய பாடல்கள் எல்லாம் நல்ல தரமான பாடல்களை போட்டுக்கொண்டிருக்கீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. புதிய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா? புதிய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ஓ, புதிய பாடல் நல்ல பாடத்தை போட்டீங்க
0: போட்டீங்க. இது வந்து தென்னாலி ராமன் திரைப்படத்தில்
1: இடம்பெற்ற
0: அன்பான
1: ஆசிரியர் ஹனிபாசர் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொஹிதீன் அவர்களுக்காகவும், கொழும்பு 14 சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் மொஹமட் சயீத் செல்ல மகனுக்காகவும், வத்தலை ஐயாக்கண் முக்கியமாக வத்தலை ஐயாக்கண் அவர்களுக்கும், மாவனல்ல சகோதரி நிஷா குடும்பத்தாருக்கும், சிறுப்புக்கு சொந்தக்காரி சகோதரி அருள்மொழிக்காகவும், தம்புள்ள ரஹ்மா குடும்பத்தை சேர்த்துக்கொண்டு அனைவருக்கும் சேர்த்துக்கொண்டு இந்த பாடலை கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற வசந்தம் எஃப்எம்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்
2: அம்மா, பின்னலேந்து ராசையா. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: அம்மா நல்ல சுகமா இருக்கேன். அம்மா நல்ல சுகங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: அம்மா சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேங்கம்மா.
1: அப்படியா? ஓகே ஓகே ஐயா.
2: இந்த பாட்டுங்க இப்போ அம்மா போகுதுங்க, அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
1: நன்றி.

ஒழிக்காரமிகு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் சங்கர் விடைபெற்று செல்லும் நாரன் சுங்கல் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நன்றி ஸ்ரீ ஷோபி. நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: ஜூன் ஜூலை மாதம் பூக்கும் பூ, அதன் பேர் நட்பு. ஜூன் ஜூலையில் மட்டும்தான் நட்பு பூக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை மாதங்கள் இருந்தாலும் இந்த ஜூன் ஜூலை மாதத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா எத்தனையோ பாடல்களில் இந்த ஜூன் ஜூலை மாதங்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிறப்பு மிக்க இந்த ஜூலை மாதத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாளும் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக, வார இறுதி அப்படியே இந்த வார இறுதி நாள் உங்களை அப்படியே ஒரு சோக கடலில் மூழ்க வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது, சோகங்கள்லாம் தேவையில்லை இல்லையா. இந்த வெள்ளிக்கிழமை, இந்த ஃப்ரைடே நைட் நமக்கு ஒரு ஜாலியான நைட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி கொஞ்சம் சூப்பரான பாடல்கள் கேட்டு ரொம்ப நாளான பாடல்கள், இந்த ஜூன் ஜூலை மாதங்களை பற்றி சொல்கிற பாடல்கள் ஆங்காங்கே உங்களுக்காக தர்றதுக்கும் தயாராக இருக்குது. நானும் ரெடியாக இருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0112-2775-0031 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் உள்ள விருப்ப பாடல்களையும் கூட நீங்கள் பதிவிடலாம். தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவது வந்திருக்கிறது யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சப்பு மல்கந்த, எப்படி இருக்கீங்க? வசந்த குமார்.
1: நல்லா
0: இருக்கேன். நல்லமா இருக்கீங்க? வணக்கம் சொன்னதும் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா. சரி, உங்களோட நாட்கள் எல்லாம் எப்படி போகுது?
1: நாட்கள் நல்லபடியா கடந்து போய் விட்டது.
0: ஆஹா, சரி. இந்த இரவே சோகமாக
1: ரெடியாக கொண்டிருக்கோம்.
0: அப்படியா? அது எப்படி, நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களாலையும் தூங்க விடுறது? நிகழ்ச்சி முடிஞ்சுதான் தூங்கணும் எல்லாரும். சரியா,
1: 12 மணி மட்டும் தூக்கமே வராது.
0: அது சரி. வசந்தகுமார் யாரெல்லாம் செதுக்கு போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடல் கேட்பதற்காக தோப்பு குச்சி கடை ஈரன், மக்களை ஐயாக்கல்லு நீர்கோவில் சாம்குமார், தலைவக்கலை கிருஷ்ண பக்தன், பதுளை ராஜமாளிக்க ராஜேந்திரன், உமா சந்திரன், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, மும்தாஜ் ராஜ்குமார்,
0: ரோஜா பூவின் வாசத்தில். ஆஹா, இந்த பாட்டும் சரி, இந்த பாட்டுக்கு விஜயாடுற டான்ஸும் சரி, எல்லாரும் கண் முன்னாடி வந்து போகும். சோ இந்த பாடல கேளுங்க, கேட்கறதோட என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது வசந்த நிலா, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியும்தான் சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ன கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டு இருக்கிறீங்க. இந்த இரவு பொழுதினில் வார இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் அப்படியே இசையோடு இந்த வார இறுதியை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இரவு பொழுதில் என்னோடு இணைந்து கொள்ளுங்க. ஃபேஸ்புக்கினூடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதமான இரவு நேர வணக்கம். நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லெந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. இனிமையான இரவு வணக்கம் சொல்லி சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க. அன்பான இரவு வணக்கம் தம்பி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாங்குடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா அவங்க வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மும்தாஸ் வந்திருக்காங்க, சரியா, கொழும்பு 14 மும்தாஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து குட்லக் படத்துலேருந்து ஜூலை 16 வந்தான் வயது 17 தான் அந்த பாடல் வேணுமா? அது 17 தானா 37 தானா அப்படிங்கிறது வந்து பாடல் கேட்டு தெரிஞ்சுக்கும். நன்றி. ஏன்னா ஜூன் ஜூலை பாடல்கள்லாம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதனால அவங்களும் அந்த பாடல் வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது, அடுத்தடுத்து உங்களுக்கு தரத்துக்காக நானும் வந்து அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற உடையதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இணைந்து கொள்ளலாம், எப்படியெல்லாம் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அலைவு நின்படுத்தி இணைந்து கொள்ளலாம். 01212 0001 அல்லது 01212 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் கூட இணைந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். விஜய் அவர்கள் வந்த காலகட்டங்களில் இந்த பாடலில் வந்து வேற மாதிரியான ஸ்டைல்ஸ் காட்டியிருப்பார். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இந்த பாடலில் 2-3 பாடி நான் கேட்டேன். ஸோ அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அப்படியே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன பாடல் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிறையெல்லாம் யோசிக்க வேணாம்.

0: நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.
2: நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
3: நான் விசாரணை அதிகாரி MFR சண்முகமார் சமூக வலைத்தளம் தொடர்பான பிரச்சனைகள் அவற்றுக்கான எவ்வாறு தீர்வுகளை பெற்றுக் கொள்வது என்ற சம்பந்தமாக நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திப்போம்.
2: வசந்த பார்வை காலை 10 மணி முதல் 12 மணி வரை.
4: இந்த
5: முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். என்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடான பீட்ஸ் தரலாம் அப்படின்னு இருக்கும்போது இடையில டக்குன்னு ஒரு இந்த ஜூன் ஜூலை மாசத்தோட ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அதனாலே வந்து இந்த ஜூன் ஜூலை வச்சிருக்கிற பாடல்களும் இடைக்கிட உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இந்த ஜூன் ஜூலையில அப்படிங்கறத கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாட்டில் இப்படி ஒரு ஜூன் ஜூலைன்னு ஒரு வரி இருக்கு, இந்த பாட்டு கூட நீங்க தரலாமே அப்படின்னு சொல்லி கூட ஃபேஸ்புக்கினோட கமெண்ட் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, 0312-2775-0001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிறங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நன்றி
0: நன்றி. அப்புறம் உங்களோட நாட்கள் வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: வாழ்க்கையில ஒரு மாதிரி போயிருக்கு, சவாரி எல்லாம் ஒரு மாதிரி போயிருக்கு. சவாரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா சார் உங்க நிகழ்ச்சி வசந்த போல இருக்கிறேன் சார்.
0: அப்படியா, சிறப்பு சிறப்பு. சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பால கேட்ட சார் காவாத்த நீலகம் தர்மாரம் அமைச்சி தன்னோட பாலா பிள்ளையான ரகா நிச்சயமா கூட்டி அன்பான அறிப்பாளர் உங்களுக்காகவும் சார் பாடலும் தர முடியும் சார். எனக்கு
0: என்ன பாடல்?
1: மறந்தாயடி
0: 16 வந்தால் அப்படின்னு பாடல் கேட்டிருந்தாங்க இல்லையா. சோ உங்களுக்காக வருது அந்த பாடல்.

சாரி, நான் வந்து பாட்டோட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே உள்ள வந்துட்டேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு பொழுதுனில் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். இந்த வசந்த நிலாவில் நீங்களும் வந்து இணைந்து கொள்ளலாம், இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே வீட்டில் வந்து சத்தமாக ரேடியோ வச்சு நான் போடுற பாடல்களை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கலாம். சரி, எப்படி இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டக்குனு உங்களோட தொலைபேசியை கை எடுத்து இந்த நம்பர்களை டயல் பண்ணி அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு லைன் கனெக்ட் ஆயிரும். 0301 2 0 0 3 0 0 1 0 0 2 0 1 1 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களை கழிப்பினர் மேற்கொள்ளுங்க. அப்படியும் இல்லைனா டக்குனு ஃபோன் எடுத்து வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்களை சேர்க்கலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரவு வணக்கம் நண்பா, நலமாக இருக்கிறீங்களா? நான் பகவந்தலாயிலிருந்து ரேகா வந்திருக்காங்களாம். ஆ, இன்னைக்கு கவிதை ஒன்று வேற சொல்லியிருக்காங்க, அந்த கவிதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சரியா? உன்னிடம் எது பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தெரியும். அது உன்னுடைய பிடிவாதம். ஆஹா, அந்த பிடிவாதத்தால் தான் நான் உன்னில் ஐக்கியமானேன். நிகழ்ச்சி நிரல் எல்லாம் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிடிக்கிற இந்த பிடிவாதம் ஒரு காலத்தில் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது வந்து அன்பான வார்த்தைகள் தான். சரியா? ஆ, என்ன அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் துஷ்பிரியா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி இரவு வணக்கம் கின்யா மருஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியோடு நாங்களும் அப்படின்னு சொல்லி. குறிஞ்சாங்கேணியிலேருந்து அஷூர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ஜாரி, ரிகாஷ், ரியாசாத், ரீனா குட்டி எல்லாரும் வந்திருக்காங்க. வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி. அந்த கலையிலேருந்து அரசு வந்திருக்காரு. ஆய் அண்ணா, இனிமையான இரவு நேர வணக்கம். மகள்கள் பவன்யா மற்றும் தன்யா ஆகிய இருவருக்கும் ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் என்ற பாடல் தாங்க அப்படின்னாங்க. அந்த பாடல் ஆரம்பத்திலே தந்துட்டோம் கலைராணி. சரியா? அதுக்கப்புறம் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. குப்புசாமி வந்திருக்காரு. சரி, குப்புசாமி வந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து புஷ்பவனும் குப்புசாமின்ற ஒரு பாடல் ஒன்று தரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசிச்சு வச்சிருக்கேன். சரியா? என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் வந்தப்போ இந்த பாடல் வந்து ஒரு மாதிரி வைபை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு படத்தில் போட்டு விட்டாங்க இந்த பாட்டை. அதுக்கப்புறம் இந்த பாட்டு இன்னும் வேற லெவல்னு சொல்லலாம். என்ன பாட்டுன்னு கேட்கணுமா?

இலையை தூக்கி எறியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் ரொம்ப சூப்பரான பாடல்கள் உங்களுக்கு வந்து இந்த நாளை கொஞ்சம் சந்தோஷமாக இந்த இரவை மாற்றிவிடலாம், இந்த வெள்ளிக்கிழமை இரவு அப்படிங்கிற முயற்சியில் நானும் இருக்கிறேன். நீங்களும் வந்து அதோடு இணைந்து கொள்ளுங்கள். சரியா, வசந்தத்தின் வசந்த நிலாவோட தொடர்ந்து இணைந்திருங்க. இப்போது நேரம் சரியாக 10 மணி.

2.8 வசந்தம் FM எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 2.6 நமது சொந்தம் வசந்தம் FM 2.6 2.8

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இரண்டாவது மனதியாலத்துக்குள்ள அப்படியே நுழைந்திருக்கும் பாடல்களோடு நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட பேசலாம். அலையுங்கள் 0312 775 0301 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழேயும் கூட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணலாம். சரி, ஒரு புதிய மாதத்தில் அப்படியே ஜூன் முடிஞ்சு ஜூலைக்குள்ளே போயிட்டுருக்கோம். வருடத்தில் 6 மாதம் முடிஞ்சிருச்சு. 6 மாதத்தில் பட்ட பாடே போதும், அடுத்த 6 மாதம் என்ன ஆகுமோ அப்படின்லாம் யோசிக்காமல் போகிற நாட்களை அப்படியே மகிழ்ச்சியாக கடந்து போயிடுவோம். சரி, இப்போ அழைப்பில் வந்திருக்குது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ரொம்ப நாளாக பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: வீட்டிலாம் இருக்கோம்.
0: எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த நைட்ல வீட்டில தான் இருக்காங்க. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, சுகமா இருக்கோம். நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: ஓ, நீங்க எல்லாம் ரேடியோ கேக்கும் வரைக்கும் நான் சுகமா தான் இருப்பேன்.
1: ஓ, 12 மணி வரைக்கும் நாங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்கோம்.
0: ஓ, மறக்காம கேளுங்க சரியா?
1: ஓ,
0: கேட்டுட்டு தான் தூங்கணும்.
1: எடுத்தாடலுக்காக அருள்மொழிக்காகவும் உங்களுக்காகவும் நந்தகுமாருக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: சிவானிக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லாருக்காகவும் கேட்கலாம். சரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தை வைத்து இன்னொரு பாடல் உங்களுக்காக வச்சிருக்கேன். இந்த பாடலும் ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான். இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது பகவதி படத்தில் வந்த பாடல். தளபதி ரசிகர்களின் கிடையாது, எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாடல் கேளுங்க, கேட்டுட்டு என்னோட இணைந்து கொள்ளுங்க.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM. நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் விசாரணை அதிகாரி MFR சண்முகமார், சமூக வலைத்தளம் தொடர்பான பிரச்சனைகள், அவற்றுக்கான எவ்வாறு தீர்வுகளை பெற்றுக் கொள்வது என்ற சம்பந்தமாக நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திப்போம்.
0: வசந்த பார்வை காலை 10 மணி முதல் 12 மணி வரை எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 2.6 2.8.
2: நீ வெளுத்தது ஏ கருப்பாயி.

என்னதான் கருக்கரு கருப்பாய் வந்து ரோஜாவும் பிரபுதேவா அவர்களும் உயிரை கொடுத்து ஆடி இருந்தாலும் நமக்கு என்னமோ விஜய் தான் கண்ணு முன்னாடி வந்து போறார் இல்லையா அந்த லியோ படத்துல பார்த்ததுக்கு அப்புறம். சரி, காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளலாம். அலைங்கள் 0312-7500 அல்லது 0312-7500 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு. இந்த நாள் வாரத்தின் இறுதி நாள். வார இறுதிக்குள் நாம் எல்லாருமே நுழைய போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி வந்தாலே ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் 5 நாளும் வேலை செய்து கலப்பாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் எழுந்தோமா, வேலைக்கு போனோமா, இரவு வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இருக்கும்போது இந்த வார இறுதி வந்துருச்சுன்னா ஆஹா, எங்கேயாவது போயிட்டு வரலாம், எங்கேயாவது சாப்பிட போகலாம், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது களியாட்ட நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா அங்கே போகலாம், இல்லை குழந்தைகளோட வீட்டில் இருக்கலாம், கொஞ்சம் நிம்மதியாக உறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான திட்டங்கள் எல்லாமே தீட்டி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த இரவு கொஞ்சம் அப்படியே உங்களை அதுக்கு தயார்படுத்துகிற மாதிரி அந்த உற்சாகத்தோடையே வைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நானும் ஈடுபட்டிருக்கேன். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இரவு வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், கொடகலையிலிருந்து வசந்தம் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க. கந்தலாய்க்கே உவைதி நண்பான இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ மறந்து போனதால் தானோ மரணக்கோப்புக்குள் என் மறுவாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய கவிதை வரிகளையும் சொல்லியிருக்காரு. இனிய இரவு நேர வணக்கம்னா நான் தெய்வ வீட்டிலிருந்து தயாளன் அப்படின்னு சொல்லி தயாளனும் வந்திருக்காரு. அண்ணா அன்பான இரவு வணக்கம். இரா ஒரு நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் புஷ்பராஜ் அண்ணா, இரவு நேர வணக்கம். உங்களால் முடிந்தால் 6 படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கரோலினா லிலிதன் வந்திருக்காங்க. சரி ஆயண்ணா, நான் திரணியகலையிலிருந்து தேவி, எங்களையும் இணைத்து பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கணவர் கிருஷ்ணா, மகள் சிந்து, லக்ஷி, தனுஷி அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து வந்திருக்காரு செல்லதுரை நந்தகுமார் அவங்க. ஆயண்ணா இரவு நேர வணக்கம். நான் தேஜா. சாப்பிட்டீங்களா அண்ணா? உங்களுக்கும் எனக்கும் டிஜே அண்ணா, மம்மி அண்ணா, அம்மம்மா, மூர்த்தி எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு தொகை லிஸ்டே சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி செல்லக்குட்டி தேஜா. அவங்களே அப்படி குறிப்பிட்டிருக்காங்க அவங்கள. அடுத்த வந்து இனிய இரவு வணக்கம் நண்பா, நலமாக இருக்கிறீங்களா? நான் பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கேன். அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னிடம் எது பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தெரியும். அது எது? அது அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். சரி, நீங்களும் விரைந்து கொள்ளுங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு பாடல் வரப்போகிறது. இந்த பாடலை பற்றி சொல்லுன்னா கல்லூரி வாசல் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். இந்த பாடலும் பிரசாந்த் அவர்கள் நடித்த பாடல். இந்த பாடல் அவ்வளவாக அந்த காலகட்டங்களில் ரொம்ப பிரபல்யமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த லோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் இந்த பாடலும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டு பார்ப்போம்.

0: Heat my heart. Wasn't the FM.
1: Villana. உலகம் பூரா அபிலாஷன் பேர் வரணும்னா என்ன செய்யணும்?
2: இது நம்ம தியேட்டருக்கு.
3: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர். சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
4: வசந்தம் எஃப்எம்
3: 102.6. 102.8.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதமான இந்த இரவு பொழுதினில் ஏராளமான கனவுகளோடும் அல்லது விருப்பங்களோடும் ஒவ்வொரு இரவுமே நகர்ந்து சென்றுட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா இரவுமே நம்ம விட்டு போனவங்களுக்காகவும் இல்லை நம்மளை நேசித்தவங்களுக்காகவும் இல்லை நம்ம யாரோ ஒருவரை நினைத்து கவலைப்பட்டுருக்கணும் அப்படிங்கிறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் அப்படியே ஜாலியாக கூட நாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜாலியான ஒரு இரவாக இந்த இரவை மாற்றிக்கொள்ளலாம். காரணம், ஒரு புதிய மாதம், அந்த புதிய மாதத்தில் ஏராளமான புதிய விடயங்களோடு நாமளும் என்ன பண்ணலான்னா இந்த மாதத்தை அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வேகமான பாடல்களோடு உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன். நீங்களும் அழைப்பினை மேற்கொண்டு என்னோட இணைந்து கொள்ளலாம். அலையங்கள் 0112 275 0301 அல்லது 0112 275 0111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பியல். யார், வணக்கம்.
1: இனிய இரு வணக்கம் தலைவரே.
0: யாருப்பா இந்த தொண்டர்? எப்படி இருக்கீங்க மாத்தலை சிவமூர்த்தி?
1: நீங்க நல்ல சுகம் தான், நாங்க நல்ல சுகமா இருக்கோம்.
0: நாங்க நீங்க இப்படி கால் பண்ணி கதைக்கும் போது என் சுகத்துக்கு என்ன குறைச்சல் இல்லையா?
1: எல்லாம் குறைச்சல். அதுதான் பாடலாம், இன்னைக்கு ஒரு பழைய பாடலாம் அடிச்சு விட்டுருக்கீங்க. அந்த பாடலாம் கேட்கும் போது சும்மா மனசெல்லாம் எப்படி இருந்தது,
0: எப்படி இருக்கு வெள்ளிக்கிழமை? நாம எல்லாம் அந்த காலத்துல இந்த பாடலாம் கேட்டுட்டு எப்படி சுத்திட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் வருது அவங்களுக்கு. கங்கைக்கரை நதியோரம் அந்த மீன் துள்ளி குதிச்சுச்சு அப்படிங்கும் போது அவர் போயிட்டா நான் கேட்கலான்றதே மாத்தலில் எங்க கங்கை கதை இருந்துச்சு, நீங்க எங்க போனீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மாத்தலையிலேருந்து வந்திருந்தாரு, அவரையும் இணைத்து கொண்டு அடுத்த பாடலுக்குள்ள போகலாம். இந்த பாடலும் கிட்டத்தட்ட வந்த காலகட்டங்கள்லாம் அவ்வளோ பரவலாக பேசப்பட்டுச்சா அப்படின்னு தெரியல. அசுரன் படத்தில் உள்ள பாடல். அசுரனுக்கு இந்த தனுஷ் நடித்த அசுரன் நினச்சிட்றாங்க, இல்லை இது பழைய அசுரன் பாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடல் அப்படியே ஒரு ரீசெண்டாக ஒரு திரைப்படத்தில் வந்ததுக்கப்புறம் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்காக அந்த பாடல் வருது, பாடல் கேளுங்க, தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்கள்.

காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்று நாளில் நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளலாம். 0312 775 0001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக் கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். சரி, யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மா அண்ணா வணக்கம். கிருஷ்ணன் வந்திருக்காங்க கொழும்புலேருந்து. ஐயண்ணா இனிய இரவு நேர வணக்கம். அவங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா சாங் வேணுமா வைஃபுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஷோபித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பேரை. அடுதான் இனிய இரவு வணக்கம்னா நலமாக இருக்கு நலமாக இருக்குறீங்களா? நான் வெள்ளவத்திலிருந்து கிதுர்ஷனா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொக்கா கொல்லாம் ப்ரௌனுக்கெல்லாம் ரிடா அந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஏன்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பர். நான் வெளிப்பண்ணிலேருந்து ஷியாமா. எனது ஹஸ்பண்ட் சரத்துக்காக திருநாள் மூவிலிருந்து பழைய சோறு பச்சை மிளகா பாட்டு தரீங்களான்னு கேட்டிருக்காங்க. இரவு வணக்கம்னா நான் மன்னார் வேப்பங்குளம்லேருந்து ஃபாயிஸ் வந்திருக்கார். சரி, ஃபாயிஸ் எப்படி வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு கனவில் நீந்துகிறேன் அவள் நினைவாகும் வரை. ஆஹா, கவிதை எழுதுகிறேன் அவள் உயிராகும் வரை. காயங்களை சுமக்கும் இதயம் அவள் காதலால் மருந்தாகுது. எனக்கும் ஒரு நாள் அவள் முகம் பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமையில கவிதைகளை வாசிக்கும் போது நமக்கே சிரிப்பா இருக்கு இல்லையா? இருக்கட்டும் இருக்கட்டும். வசந்த நிலா நிகழ்ச்சியில் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்களும் நன்றியும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரியிலிருந்து வீரமணி பாலன் வந்திருக்காங்க. ஐயண்ணா வணக்கம், பாடல்கள் அருமையாக இருக்கு, நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி பலங்குடியிலேருந்து குமாரி வந்திருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் தாமதிக்காதீங்க, டக்குன்னு ஃபேஸ்புக்கு போங்க. கால் எடுத்துக்கிட்டே இருக்கும், அண்ணா எடுப்பார் எடுக்கலை அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. டக்குன்னு ஃபேஸ்புக் போயிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் அவளாக இருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட ஜெயிலர் 2 எல்லாம் வர்றதுக்கு அப்டேட்லாம் விட்டுட்டு இருக்கும்போது தலைவர் பாட்டு இல்லாமல் எப்படி? அதனால தலைவரோட இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏஆர்ஆரோட மியூசிக்காக இருக்கலாம், இல்லை தலைவரோட டான்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மீனாவாக கூட இருக்கலாம்.

0: எங்கே எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம் நமது வசந்தம் FM 102.6 நாளைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில்
1: நான் விசாரணை அதிகாரி MFR முகமது, சமூக வலைத்தளம் தொடர்பான பிரச்சனைகள் அவற்றுக்கான எவ்வாறு தீர்வுகளை பெற்றுக் கொள்வது என சம்பந்தமாக நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திப்போம்.
0: வசந்த பார்வை காலை 10 மணி முதல் 12 மணி வரை.
2: என்ன
3: செய்யணும்?
0: இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: விஷயத்த
1: மறந்துட்டேன்.
2: வசந்தத்தின் வசந்தனில் கேட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டு மணித்தியாலம் அப்படியே வேகமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அடுத்த மணித்தியாலத்துக்குள்ள நுழைய வேண்டிய தருணத்துக்குள்ளையும் நாம் நெருங்கியிருக்கோம். நீங்க தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நானும் உங்களோடு இந்த இரவு பொழுதினில் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகவும் பயணிக்க காத்துட்ருக்கேன். வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இந்த நேரம் சரியாக 11 மணி.

0: சமத்தில் வசந்தம் FM.
1: கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.

0: ஒரு தடவை சொல்லு
1: போடாங்க.
0: அதே
2: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.6

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுருக்கிறேன். இந்த இதமான இரவு பொழுதினில் அப்படியே மூன்றாவது மனத்தை அலத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட அழைப்பினை மேற்கொண்டு கதைக்கலாம். அலையுங்கள். 0112 2 7500 அல்லது 0112 2 7500 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதவி போட்டிருப்போம். அதன் கீழேயும் உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: அன்பான வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நல்லா இருக்கீங்களா சங்கர்?
0: நல்லா இருக்கேன். நீங்க யாரு?
1: நான் கிரியத்தேன கடவளையில இருந்து கண்ணா.
0: கண்ணா எப்படி இருக்கீங்க கண்ணா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: ஆஹா கண்ணா, என்ன செய்றீங்க நீங்க?
1: இப்போதைக்கு வேலையா இருக்கிறேன், கொஞ்சம் கொழும்புல தான் இருக்கிறேன்.
0: கொழும்புல எங்க இருக்கீங்க?
1: ஹேமடகோடை.
0: ஆ சரி. வேலைனா இப்பவும் இரவு வேலையா நீங்க?
1: 11 மணி
0: அடுத்த பாடலுக்கு
1: வசந்தம் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் கேட்போம். எனக்கு ஒரு பாடல் ஒண்ணு தரேன்மா.
0: என்ன பாட்டு கண்ணா?
1: காதல் ராணி இல்லையே கவிதை.
0: காதல் ராணி எங்க போனாங்க உங்களோட? கண்ணாவுக்கு ஒரு காதல் ராணி இல்லனா எப்படி? நாம வேணும் உங்களுக்கு குழலுதும் கண்ணனுக்கு தருவோமா?
1: பரவாயில்ல,
0: அது சும்மா தான் சொன்னேன். கேட்டுட்டு இருங்க, நான் உங்களுக்கு காதல் ராணியே தாரேன். சரியா? சரி, யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள போறீங்க பாடலுக்கு?
1: எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டு கேட்போம்.
0: சரி, நன்றி கண்ணா.
1: நன்றி.
0: சரி, கண்ணாக்கு காதல் ராணி இல்ல அப்படின்ட்டாரு. பட் இருந்தாலும் அந்த மாதிரியே ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக தரேன். கேளுங்க, கேட்டு தொடர்ந்து கொள்ளுங்க நம்மளோட வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். இதமான இந்த இரவு பொழுது வேகமாய் வந்து அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிறது. இந்த நாள் அல்லது இந்த நிகழ்ச்சி முடிவடைய இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்க 0112-7175-001 அல்லது 0112-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி இணைந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட கருத்துக்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக இருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்டு இருக்கோம். வேகமான இந்த இரவு பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செல்லது இல்லையா? இந்த இரவு பொழுதுனில் நீங்களும் என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. அலையுங்கள் 0312275001 அல்லது 0312275111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போது அழைப்பில் யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்னு தெரியாத சூழ்நிலை, பகல் எல்லாம் இருந்திருப்பீங்க. இப்ப இரவுக்கு எப்படி ஒரு நல்ல மழை வந்து ஒரு நல்ல உறக்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு.
1: என்ன
0: பாடல்? சரி, பார்த்து பார்த்து கண்கள் பூத்து இருக்கீங்களா?
1: என் கணவனுக்கு விருப்பமான பாடல். அவர் தற்போது அவருக்காக
0: அப்படியா? சரி, எவ்வளவு முறை இந்த பாடல அவரோட சேர்ந்து நீங்க கேட்டிருப்பீங்க? அப்படியா? சரி,
1: நன்றி
0: நன்றி. சரி, கேட்டு தாரேன். சரி, நன்றிமா அழைப்பினை மேற்கொண்டமைக்காக. சரி, அவங்க இணைந்துட்டு கணவருக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இதமான இந்த இரவு பொழுது நேல் உங்கள் இதயங்களை அப்படியே கொஞ்சம் அமைதியாக்க வேண்டிய தருணம் இது. எத்தனை பாடல்கள் கேட்டாலும் அத்தனை பாடல்களுக்குள்ளும் ஒவ்வொரு உணர்வுகள் ஒளிந்திருக்கும். அந்த மாதிரி இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அப்படியே கொஞ்சம் வேகமான துள்ளிசை பாடல்களோடு ஆரம்பித்த நம்மளோட நிகழ்ச்சி இப்போ நேர் விருப்பங்களோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் மென்மையான பாடல்களோடு மாறிடுச்சு. நாம் ஒன்று நினப்போ அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி இந்த நாள் அப்படியே ஒரு அமைதி

0: 0112-275-0001 அல்லது 0112-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நாம
0: தட்டி எழுப்போம் அருள்மொழி, தட்டி எழுப்பி அவங்க காதுகளுக்குள் நுழைந்து சொல்வோம் இந்த கவிதையை கேட்க சொல்லி. சரி, நாம என்ன பண்ணுவோம் அப்போ, அடுத்த திங்கட்கிழமை வாங்க கவிதையோட, சரியா?
1: இந்த பாட்டு தாங்க.
0: எந்த பாட்டு?
1: இனித்து வந்த படத்துல இருந்து. இனித்து நான் இனி மறப்பது அதுதான் அந்த பாட்டு
0: தான். காதல் காதல், யார நினைச்சு உங்களை மறக்கிறீங்க நீங்க? சரி அருள்மொழி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க இறுதி பாடலுக்கு?
1: உங்களுக்காக எல்லோருக்கா?
0: எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. சரி, இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவிதையெல்லாம் வைத்திருந்தாங்களாம், ஆனா அதை சொல்வதற்கான நேரம் கடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் கவிதைகளோட இருப்பீங்க. அடுத்த வாரம் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான நாள்கள் இருக்கு, நேரம் இருக்கு, நீங்களும் வசந்த நிலாவோட கவிதைகளோட இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு அழைப்பினை மேற்கொண்ட நம்மளோட வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, வசந்தத்தின் ஃபேஸ்புக்கின் ஊடாகவும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருந்தாங்க. அவங்களோட விருப்ப தெரிவுகளாக இருக்கட்டும் அல்லது ஓரிரு கவிதைகளாக இருக்கட்டும், இரவு வணக்கங்கள் கூறி இணைந்த அனைவருக்குமே நன்றிகளை சொல்லி இது விடைபெறப் போகும் தருணம். இந்த வார இறுதி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வார இறுதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதையும் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் முறை இனிய இரவு வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன் சொந்தங்களே. அதுவரைக்கும் வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

வச்சுதா இழுத்த கசையானா என்னன்னு. இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவைய நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கலைநேர வணக்கம். இன்று நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை காலை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரோபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலையும் கூட பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்பான சொந்தங்கள் உறவுகள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னாலிக்க வேண்டிய இலக்க 0312-77-5001 அதே போல 0312-77-5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வரிசையில் வசந்தத்தின் சந்தசார நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கம் சகோதரி மலையுடன் கூடுங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நலமுடனும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள் சொல்லி கழகால இருந்து சண்முகநாதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. இனி கால நேர வணக்கம் சகோதரி சந்தசார நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆரையபதியிலிருந்து இதயரத்தினம் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி யாவரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்து இனிய காலை வணக்கம் சகோதரி கேகாலை. கேகாலையிலிருந்து அனோஜன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். வாழ்த்துகிறோர். லோகநாதன், கௌரி, டிஷான், டிலான், சஞ்சீவன், கமிஷ்கா ஆகியோரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய காலைஞர் வணக்கம் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த காலை பொழுது இனிதாய் அமைய வேண்டும் சொல்லி யோகராஜா நிகழ்ச்சி இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரியை நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சந்தைகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் சொல்லி இந்துள்ளிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே பொழுது அன்பான காலை வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி காளிமுத்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

பொழுதின் வாழ்த்துக்கள் விடிகள் நிகழ்ச்சி சந்தோஷ்சாரல் நிகழ்ச்சி உணர்ந்திருக்கிறோம். ஏராளமான உறவுகளும் தங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான கால் நீர வணக்கம் சொல்லி பங்குடா வழியிலிருந்து அழகு சுந்தரமையா நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. பாதுக்கு சின்ன தம்பி, அம்மன்புரம் சுரேஷ், மணராகல தனலட்சுமி, தயாலன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அன்பான கால நீர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பாதுக்கையிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சி உணர்ந்திருந்தாங்க. சின்ன தம்பி நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், உமாசங்கர், ரமணி டெலுக்ஷன், எரியந்தோட்டு சிவா ஜுவல்லரி, அன்பர்கள் நண்பர்கள் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. வத்தலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சி வந்திருந்தாங்க. இன்றைய பொழுது அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ஷாம்குமார், குணசீலன், ஹீடன் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. அதேபோன்று எரியாந்துட்டையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. அவரும் கூட அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, வினிதா, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கன்னியம்மா ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருந்தாங்க. மற்றும் பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான கால்நீர வணக்கம் இன்றைய பொழுது அனைத்து உறவுகளுக்கும் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ராஜு நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான இணைய கால்நீர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி வாகரையிலிருந்து சிவேந்திரன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அதே பொழுது திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர்லிருந்து கிருஷ்ண கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் அனைவரும் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.